வேஷ்வரூபம் திரைப்படத்துக்காக இடம்பெற்று ஒரு இனிமையான பாடலை தந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 42 நிமிடமாக இந்த விலை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு தர்ணியகல லசனகமையில இருந்து வினு பத்மினி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கமக்கா. அம்மா திலகராணி, அப்பா சண்முகராஜா, சகோதரி வினோதர்ஷினி, சகோதரர்களான சந்திரகுமார், தில்ஷன், சத்குணராஜா மற்றும் பழனியம்மா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பிந்தனியிலிருந்து வசந்தி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு விஓயிலிருந்து மலர் வந்திருக்கிறாங்க. கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்திரமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய் கல்யாணி மற்றும் அஸ்வின், ஆஷித், இமேஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பெரிய நீலாவணையிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா அவர்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அன்பா கேட்டுக்கிறாரு. அதே போல அன்பனை காலை நேர வணக்கங்களோடு லாஸ்டர் வந்திருந்தாரு. இதழ் கிஸ்கிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போல அன்பனை காலை நேர வணக்கங்களோடு யட்டியந்தோட்ட பணாவத்தியிலிருந்து MS பெருமாள் வந்திருக்கிறாரு. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபாய், அதே போல குமார், தங்கமணி, கண்ணியம்மா, சூட்டி, அழகு சுந்தரம் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு ஒரு இனிமையான பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு குறிஞ்சாக்கணிலிருந்து அசூர்தீன் வந்திருக்கிறாங்க. அசூர்தீன் நூற்றுகால் நண்பர் ஜாரி, ரேகாஸ், ரியாஸ் மற்றும் ரீனா குட்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கமக்கா நிகழ்ச்சியோடு அன்பு மகன் ரோஹித் மற்றும் கணவர் இளையராஜா ஆகியோர் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அப்புத்தலையிலிருந்து தொட்டிலாக்கலை ரோஷி, அன்பன காலை நேர வணக்கங்களோடு பட்டித்திடலிருந்து கமல்ஹாசன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. யசோதாக்கா பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. பலாங்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா. இனிமையான காலை நேர வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் சிவானி சகோதரி, நானும் சந்தோஷர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பேருவலையிலிருந்து ஷமட் மாவட்டத்தை நசார் வந்திருக்கிறாங்க. இதே போன்ற நீங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. ஒரு சொப்பான பாடவது கூட்டப்பட்டு நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

ஆர் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காதல் தினம் திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்து வைக்கிறது நேரம் அதிகாலை 6 மணி கடந்து 1 நிமிடம்.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள ஒன்று ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். இனிமையால காலை நேரம் வணக்கம் மகா கஹல்வெல்ல தோட்டம் தர்ணிகள் இருந்து ஜீவா வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. வசந்தம் சொந்தங்கள், முகநூல் நண்பர்கள், வசந்தம் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான விடியல் வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக பூனாகள் இருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. பெரிய குறியானை சப்பமல்கந்து பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கருங்காலிச்சோலை மில்டன் வந்திருக்கிறாரு. அதே போல வணக்கம் காலை நேர வணக்கம் சிவானி பர்த்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சண்முகம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செல்வத்துறை இனந்தகுமார் வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல ராஜன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் எமது வசந்தம் சொந்தங்களுக்கும் அவிசாவளை பேண்ட்ரிக் எஸ்டேட் குமார் தங்கத்துறை மனைவி நித்யவாணி மற்றும் பெளிகளான குஷாந்தினி துஷ்யந்தினி ருகன்யா ஹர்ஷினி கோபி அதே போல கோபிஷான் சுரேஷ்குமார் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுளை கேந்தக்கொள்ளையிலிருந்து ராசுமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல கடுவலையில இருந்து மனு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்திருங்கள். இது வசந்த காற்றொலியில் சந்தோஷ நிகழ்ச்சி.

ராஜா ராணி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் அப்படியே நிகழ்ச்சி அரங்கத்து சென்றிருக்கிறது. 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நிகழ்ச்சியோடு நேரம் காலை 6 மணி கடந்து 15 நிமிடமாக இந்த வழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும். தல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாரா எஸ்டேட் சிவகுமார் வந்திருந்தார். இனிமையான காலை நேர வணக்கம். பத்மநாதன், இளங்கோவன் மற்றும் ஸ்ரீஷான், மதுஷான், கவிதா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாரா எஸ்டேட்ல சிவகுமார் இணைந்திருந்தார். அதே போல மாத்தலை ஆனந்த் வந்திருக்கிறாங்க. மனைவி ஜெயந்தி, பிள்ளைகள் அனைவருக்காகவும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. ஆயக்கா, இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அட்டன் நவீன் வந்திருக்கிறாங்க. ஆயக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். பன்னாரவழியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு 5 ஸ்டீபன் ஸ்டைலிஸ்ட்ல இருந்து ஸ்டீபன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம். நானும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். அன்பான உறவுகள், சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் உங்களுக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக லிந்துளை எல்ஜின்ல ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஹட்டன் இருந்து யசோத் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பகவந்தலாவிலிருந்து கலை செல்வி வந்திருக்கிறாங்க. பசரையூர் AS பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல நேற்று தினம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடிய அன்பு அண்ணா தட்சிணாமூர்த்திக்கு அகவை தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தன்னுடைய தம்பி மிதுன் வந்திருக்கிறாங்க. தலவாக்கலை வழக்காட்டு விஷனையை சேர்ந்தவங்க தானா அவங்க. சோ எல்லோருமே இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நுவரலியாலிருந்து கார்த்திக் வந்திருக்கிறாங்க. பாலனுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வேலுசாமி வந்திருக்கிறாரு. உப்புக்குளம் பிள்ளையார் கோயில் அடி மன்னார்லிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல ரொசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. பட்டத்திலிருந்து கமலஹாசன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. திருச்சி மாமழச்சாலை பெரியார் நகர் கிருஷ்ண கோவிந்தசாமி வந்திருக்கிறாங்க. கலைச்செல்வி மித்துன் அவர்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். பன்குடாவளியிலிருந்து சுதாகர் மேகலா வந்திருக்கிறாங்க. மகள் லக்ஷயா பார்கவி, ஷர்வின் காளிமுத்து ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு தினிஷன் வந்திருக்கிறாங்க. டயகம் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம் அக்கா. கழுத்துறையில இருந்து முரளி, டிலான், சூட் மற்றும் விவேக், அருண், இசாரா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு மஸ்கேலியா மணிமோகன் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தொடர்ச்சி கழிந்துக்கலாம். இது வசந்த காற்றலியில் சந்தோஷங்கள் நிகழ்ச்சி.

கேட்டுக் கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

கஷ்டம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமே 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 14 திகதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நாட்டில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை நாளை முதல் தீவிரப்படுத்தப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளிலும் டெங்கு நோயாளிகள் அதிக அளவில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு இதற்கான துரிதமான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது. அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எல் நினோ நிலைமை குறித்து இப்போது வளிமண்டல உள்ள திணைக்களம் பொதுமக்களுக்கு விசேடமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடுக்கிறது. அது குறித்தான விடயங்கள் குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல நாட்டின் பல பகுதிகளிலும் கனமழை தொடர்கிறது. மக்கள் இதுகுறித்தும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல கர்தினால் மால்கம் ரஞ்சித் தாண்டகி அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்து பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியாலயத்தினுடைய 192வது திருவிழாவின் போது இடம்பெற்ற விசேட தேவ ஆராதனையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் பல விடயங்களை குறிப்பிட்டார். குறிப்பாக உண்மைகளை மூடி மறைக்க ஒருபோதும் இடமளிக்க கூடாது, அரசாங்கம் விசாரணைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக பிரதானமான செய்திகள் பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல சுரேசலை தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி அவருடைய மனைவி ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். 8 அவர் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை என்பதாக அவர் தெரிவித்த ஒரு கருத்தும், அதே போல மகாநாயக்க தேரர் ஜனாதிபதியிடம் அவர் தொடர்பான ஒரு கோரிக்கை முன்வைத்த விடயங்களும், அதே போல மேலும் பல பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்ற கடிதங்கள், அதே போல அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் அது குறித்து தெரிவித்த கருத்துக்கள் என பல முக்கியமான தகவல்களும் பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல செம்மணி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே விடயங்களை வெளிப்படுத்தியிருந்த சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி மீண்டும் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதில் சில கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருப்பதான செய்திகளும் முக்கியமான தகவலாக பத்திரிகையில் வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குமரன் மீட்கப்பட்ட நகைகள் எங்கே சென்ற என்பது தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தும் அதே போல மேலும் பல முக்கியமான தகவல்களும் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக டெங்கு ஒழிப்பு வேடத்தினம் தொடர்பாக நாங்கள் பார்த்துட்டு வரலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெறுகிறது. நாளை முதல் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பம். டெங்கு நாடுகளிலும் தீவிரம், 21 மரணம். முதல் 6 சுமார் 40,000 பேர் பாதிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதுகுறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாட்டில் டெங்கு நோய்க்கு உள்ளாரோ எண்ணிக்கை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் நாளை 15 திகதி முதலான ஒரு வார கால பகுதி தேசிய டெங்கு ஒழிப்பு வாரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தேசிய டெங்கு ஒழிப்பிரிவின் பதிப்பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் நேற்று தெரிவித்திருக்கின்றார். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவுடன் இணைந்து முன்னெடுக்கும் இந்த டெங்கு ஒழிப்பு இடத்திற்கு போலீஸ் முப்படையினர் அதே போல உள்ளூராட்சி மன்றங்களின் உள்ளிட்ட தரப்பினரும் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 10 திகதி முதல் 3 நாட்டின் 6 18 மாவட்டங்களிலும் டெங்கு நுழைவு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நாளை நாளலாவிரதியில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இவ்வருடம் ஜனவரி முதல் கடந்த 11 திகதி வரையும் நாட்டில் 39,739 பேர் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களில் 21 மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. இவ்வாறு டெங்கு நோய்க்கு உள்ளானவர்களில் 51% மேல் மாகாணத்தை சேர்ந்துள்ள அவர், அவர்களில் 8,338 பேர் கொழும்பு மாவட்டத்தையும், 6,985 பேர் கம்பகா மாவட்டத்தையும், 2,664 பேர் களுத்துறை மாவட்டத்தையும் சேர்ந்தவர்கள் ஆவர். அதிலும் 2,000 பேர் கொழும்பு மாநகர பகுதிக்கு உட்பட்டவர்கள். அதே நேரம் தென்மாகாணத்தின் காலி மாத்தறை மாவட்டங்களில் 16.1%, மத்திய மாகாணத்தில் 6.4%, சௌரகம மாகாணத்தில் 9.3%, வடமேல் மாகாணத்தில் 4.3% டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இவ்வாரத்தின் முதல் 3 72 மருத்துவ அதிகாரி அலுவலக பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 97,871 வீடுகளும் கட்டிடங்களும் பொது இடங்களும் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றில் 25,626 இடங்கள் டெங்கு நுளம்பும் பெருகக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டன. அத்தோடு 6,268 இடங்களில் நுளம்பு குடம்பிகள் காணப்பட்டுள்ளன. அதன் விளைவாக 3,340 இடங்களுக்கு சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு
2,400 இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாளை முன்னெடுக்கப்படும் தேசிய டெங்கு வாரத்தின் முதல் 3 நாட்களும் பொது இடங்களும், 18 தேதி பாடசாலைகளும் கல்வி நிறுவனங்களும், 19 தேதி அரசு நிறுவனங்களும் தனியார் வீதிகளும் வீடுகளும் பரிசீலிக்கப்படவிருக்கின்றன. தற்போதைய மழைக்கால நிலையுடன் சேர்த்து டெங்கு நுளம்பின் பெருக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. அதனால் வீட்டையும் சுற்றுச்சூழலையும் நுளம்பு பெருக முடியாதபடி சுத்தமாகவும் உலர் நிலையில் வைத்துக் கொள்வதில் ஒவ்வொரு குடிமகனும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் டெங்கு நோய்க்கு யார் உள்ளாவார் என்பதை முன்கூட்டி அறிய முடியாது. அதனால் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் காணப்பட்டால் தாமதிக்காது வைத்தியசாலையோ அல்லது தகுந்த வைத்திய மருத்துவரையோ அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த 2 நாட்களிலும் பாராசிட்டமோல் தவிர்ந்த எந்த மாத்திரைகளையும் பயன்படுத்தல் ஆகாது. அத்தோடு காய்ச்சல் அறிகுறிகள் கொண்டிருப்பவர்கள் ஓய்வாக இருப்பது மிகவும் அவசியமானது என்றும் வைத்தியர்கள் அறிவுறுத்தியிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே உங்களுக்கு தொடர்ச்சியாக கடுமையான காய்ச்சல், அதே போல கடுமையான தலைவலி, உடல் வலி, வாந்தி, வயிற்றோட்டம் அல்லது மயக்கம் போன்ற நிலைமைகள் காணப்பட்டால், அந்த நிலைமை 2 நீடித்தால் அந்த 2 நாள் நீங்கள் நிச்சயமாக மருத்துவரை நாடி அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் அந்த 2 நாட்கள் மருத்துவ நாடுவதற்காக 2 நீங்கள் பாராசிட்டமோலை அருந்த வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஏனைய வலி நிவாரணிகளையோ அல்லது ஏனைய மருந்துகளையோ வைத்தியர்களுடைய அனுமதி இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடாது, நீங்கள் நினைத்த மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதாகவும் இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்படுகின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதற்கான மக்கள் இந்த விவகாரம் குறித்து மிகுந்த கவனம் செலுத்துங்கள். அடுத்த இன்றைய தினம் அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைமைச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் அருணபதியினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வருகிறது. அல்னினோ ஆவோத் திதாஸ் விசியாத்தே யலேதி வீட்டொன் தஹசாக் அடுவி அகி குஷிகர்மா அனுமானக்கராய் அனுமானக்கராய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் இந்த அல்னினோ மற்றும் வறட்சியான காலநிலை காரணம் நீடிக்கும் பட்சத்தில் 2027 ஆண்டில் சிறுபோகத்தில் கிட்டத்தட்ட 1,000 மெட்ரிக் டன் அளவான நெல் அறுவடை குறைவடைய வாய்ப்பிருப்பதாக இன்றைய அருண பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே விவசாய திணைக்களம் இந்த விடயத்தை அனுமானித்திருப்பதாக அந்த செய்தி அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது. எனவே எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் நாட்டில் அல்னினோ நிலைமைக்கான சாத்தியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உலகளவில் இந்த அல்னினோ நிலைமை மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பலராலும் சொல்லப்பட்டு வருகிறது. அவ்வாறு இருக்க இந்த அல்னினோ நிலைமை தொடர்ச்சியாக ஏறுவரும் ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதி வரை கட்டம் கட்டமாக நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் நிலையில் இந்த விடயமானது சிறுபோகத்தில் பயிர் செய்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 1,000 மெட்ரிக் டன் அளவு நெல் உற்பத்தியை இது பாதிக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. 2027 ஆண்டு சிறுபோகத்தில் இந்த தாக்கத்தை இது ஏற்படுத்தும் என்பதாகவும் விவசாய திணைக்களம் மதிப்பிட்டிருப்பதாக இன்றைய அருண பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அத்துடன் செய்தி ஒன்று முதல் பகுதியில் இடம்பிடிக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். வளிமண்டல திணைக்களம் தொடர்பான அறிவுறுத்தல்களை விடுத்திருக்கிறது. பார்க்கலாம். அல்னினோ தாக்கத்தில் மழை வீழ்ச்சி குறையும், விசேட எச்சரிக்கை வெளியானது என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. பசிபிக் பெருங்கடலில் பிராந்தியத்தில் அடுத்த மாதம் உருவாகக்கூடிய அல்னினோ காலநிலை மாற்றம் இம்முறை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் கடுமையாக பாதிப்புகளை எதிர்கொள்ளும் என்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை சாதாரண அளவை விட அதிகரிப்பது அல்னினோ எனவும், வெப்பநிலை குறைவது லானினோ எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த செயல்முறையும் அல்னினோ தென் அலைவு என அழைக்கப்படும் நிலையில் இது வளிமண்டலத்தின் இயல்பான காற்று வீசும் திசையை மாற்றியமைக்கிறது. பொதுவாக அல்னினோ நிலைமை 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உருவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்குறள் பிரிவின் பணிப்பாளர் மெரில் மேண்டிஸ் தெரிவித்திருக்கின்றார். பசிபிக் பிராந்தியத்தில் இது உருவான பின்னர் அதன் வெப்பமான சுழல் 8 முதல் 11 மாதங்கள் வரை நீடிக்கும் என்றும், இதன் உச்சகட்ட தாக்கம் பெரும்பாலும் டிசம்பர் மாதத்திலே ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அல்னினோ தாக்கத்தின் காரணமாக எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கையில் மழை வீழ்ச்சி கணிசமாக குறைந்து வெப்பமான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்திருக்கிறது. எவ்வாறாயினும் செப்டம்பர் மாத இறுதியில் இலங்கை அருகே வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாக வாய்ப்புள்ளதால் எதிர்பார்த்த மழை செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
வருகிறது. மேலும் தீவிர எல்நினோ நிலவிய கடந்த காலங்களில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இலங்கையில் மழை வீழ்ச்சி அதிகரித்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது. வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாவதும் இந்த மாதங்களில்தான் என்பதால் அக்காலப்பகுதியில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்யக்கூடும் என்றும் மெரில் மெண்டிஸ் தெரிவித்திருக்கின்றார். வழக்கமாக தென்மேற்கு பருவமழை மூலம் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளான வடமேல் மேல் சப்ரகமோ மாகாணங்களுக்கும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் அதிக மழை கிடைக்கப்பெறும் என எதிர்கூறப்படுகிறது. ஆனால் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களுக்கும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவில் உள்ள மாத்தளை மாவட்டத்துக்கும் இப்பருவமழை மூலம் குறைந்த அளவே மழை கிடைக்கிறது. 5 மாதங்கள் வரை நீடிக்கும் இந்த பருவகாலத்தில் எல்நினோ தாக்கம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மழை குறைவாகவே இருக்கும். தற்போது எல்நினோவால் இந்த வறட்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. அத்துடன் இந்திய பெருங்கடலின் வெப்பநிலை மாறுபடும் இலங்கையின் காலநிலையை நேரடியாக பாதிக்கும் மற்றொரு காரணியாகும். உலகளாவிய இறுதியில் இந்த எல்நினோ நிலைமை இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வறட்சியை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவிலும் தென்மேற்கு பருவநிலை குறையும் என்பதால் அங்கு விவசாயம் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. இலங்கை தனக்கு தேவையான பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. போதிய மழை இல்லாததால் இந்தியா உள்ளிட்ட பிராந்திய நாடுகள் தங்களின் உணவு பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்தால் அது இலங்கையை கடுமையாக பாதிக்கும். இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல தரப்பினர் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் ஒன்றிலும் நேற்று தீவிரமாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இந்நிலைமையை கவனத்தில் கொண்டு ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவது அவசியமாகும் என வானிலை ஆய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அத்துடன் நீர் முகாமைத்துவத்துக்கான ஆயத்தங்கள் குறித்து பொறுப்பான துறைகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த எல்நினோ காரணமாக ஒன்று இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மழை வீழ்ச்சி குறைவடைய வாய்ப்பிருக்கிறது. அதே போல செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மீண்டும் பருவப்பெயர்ச்சி காரணமாக அல்லது வங்காள விரிவில் ஏற்படுகின்ற தாளமக்க சூழல் காரணமாக மழை வீழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. டிசம்பர் ஜனவரி அதேபோல ஏப்ரல் வரையான காலப்பகுதி வரை மீண்டும் வறட்சிக்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த நிலைமையானது கடந்த காலங்களை விடவும் மிகவும் கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக உலகளாவிய வளிமண்டல ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த காலப்பகுதியில் இந்தியா ஆஸ்திரேலியா அதேபோல இந்தோனேஷிய நாடுகளில் வறட்சிக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதனால் இது உலகளாவிய பொருளாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்தால் இலங்கை உணவுப் பொருட்கள் தொடர்பான இறக்குமதிகளை மேற்கொள்கிறது. எனவே அந்த நாடுகளில் வறட்சி நீடிக்கும் பட்சத்தில் அவர்கள் அதற்கான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். அதனூடாக இலங்கையும் பாதிக்கப்படும். அதே போல இலங்கையிலும் இந்த வறட்சி நீடிக்கும் பட்சத்தில் இந்த சிறுபோக பயிற்சிகை தொடர்பான விடயத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த விடயங்கள் காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் வகையிலான பல்வேறு நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அண்மையில் ஜனாதிபதி தலைமையில் விசேடமான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன்போது எல்நினோ நிலைமைக்கு மூங்கொடுக்கக்கூடிய விடயங்கள் குறித்து உரிய அதிகாரிகளுக்கு திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அதன்போது ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டது. இந்த சிறுபோக பயிற்சிகையை 1 மாத காலத்துக்கு முன்பாக ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக பல விடயங்கள் கூறப்படுகிறது. மக்கள் இது குறித்தும் மிக விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியை நாங்கள் தொட்டிருந்தோம். இன்னும் பல செய்திகளை பார்க்கலாம். சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையாளர்களுக்கும் அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்நினோ நிலைமை குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போல் நாட்டில் தற்போது தென்மேல் பருவப்பெயர்ச்சி காரணமாக கனமழை பெய்து வருகிறது. அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்றன. நாட்டின் பல பாகங்களிலும் பலத்த மழை, மண்சரிவு அபாய எச்சரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டின் பல மாவட்டங்களில் நிலை வரும் சீரற்ற வானிலை காரணமாக பலத்த மழை, இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. அத்தோடு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் 4 மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண்சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இப்பிரதேசங்களில் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். அதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறையில் பாலிந்து நுவர மற்றும் அகலவத்த பிரதேசலக பிரிவுகளுக்கும், நுவரலியாவில் அம்பகம பிரதேசலக பிரிவுக்கும், ரத்தினபுரியில் அயகம, பல்மடுல்லை, கொடகவல, எலபாத்த, கலவாணி, ரத்தினபுரி மற்றும் நிவித்திகளை ஆகிய பிரதேசலக பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தில் மாவனெல்லை சுட்டுவட்டார பகுதிகள் மற்றும் அரணாயக்க ஆகிய பிரதேசலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பட்டி வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதோடு இக்கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இதனால் மறு அறிவித்தல் வரும் வரை இந்த கடற்பரப்புக்குள் செல்ல வேண்டாம் என கடற்படையினர் மற்றும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதும், அதுடன் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகளிலும், கட்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இக்கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியும் தெரிவிக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்கள் இந்த கடற்பகுதிகளை பயன்படுத்துகின்ற மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மண் சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதியில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதே போல இந்த மழை அதிகம் பெய்கின்ற பகுதிகளில் வீதிகளை பயன்படுத்துகின்ற போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வீதிகளில் வழுக்கல் நிலை காணப்படலாம். அதே போல மலையகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஹேட்டன் நுவரலியா, ஹேட்டன் கண்டி உள்ளிட்ட பிரதான ஹேட்டன் கொழும்பு போன்ற பிரதான வீதிகளில் வழுக்கல் நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே மக்கள் இந்த விடயங்கள் குறித்து மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டும். வளிமண்டல திணைக்களம் விடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதே போல கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுக்கின்ற மண்சரிவு எச்சரிக்கை தொடர்பில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடல் பகுதியில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதால் மக்கள், இந்த மீனவர்கள், கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். மீள் அறிவித்தல் வரும் வரை அங்கு செல்ல வேண்டாம் என்ற கோரிக்கை விடுக்கப்படுகிறது. எனவே இதுகுறித்தும் மிகுந்த கவனமாக மக்கள் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க, அடுத்து இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக மேலும் பல செய்திகள் வந்திருக்கின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு, உண்மைகளை மூடி மறைக்க ஒருபோதும் இடமளியோம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பில் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் தாண்டகை திட்டவட்டமாக அறிவிப்பு என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தல திருவிழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விசேட ஆராதனையின் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான புகைப்படம், கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 192வது திருவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை புனித அந்தோணியார் திருச்சொவடி பவனி இடம்பெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை இடம்பெறுகிறது. எனவே இதற்காக இடம்பெற்ற நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விசேட தேவ ஆராதனை போதே கருத்தினால் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அவருடைய கருத்து முக்கியமாக இப்போது நடக்கின்ற இந்த விசாரணைகளை அடிப்படையாக வைத்து அதனுடைய விடயங்களை துரிதப்படுத்துவதற்கான விடயங்கள் நோக்காக கொண்டு பல கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கலாம்.
2024 செப்டம்பர் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து புதிய ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது இந்த பாரதூரமான குற்றத்தின் உண்மைகளை ஒருபோதும் மறைக்கவிட மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதற்கமைய தற்போதைய விசாரணைகள் புத்துயிர் பெற்றுள்ளன. இந்த தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் சதித்திட்டம் ஒன்று இருந்தமைக்கான உறுதியான சான்றுகள் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்டு வருவதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். அன்று அதிகாரத்தில் இருந்தவர்கள் மூடி மறைத்த விடயங்கள் இன்று வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த விசாரணைகளை சீர்குலைக்க ஒரு தரப்பு தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. தங்களின் அரசியல் பிம்பம் சிதைந்துவிடும் என்ற அச்சத்தில் இந்த சதியில் ஈடுபட்டவர்கள் ஊடகங்கள், போராட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் மூலம் விசாரணைகளை பின்தள்ள முயற்சிக்கிறார்கள். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையில் கை வைக்கவும் சாட்சியங்களை அச்சுறுத்தவும் இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அருவறுக்கத்தக்கவை. அரசாங்கம், சட்டமாதிபர் திணைக்களம் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் ஆகியோர் எவ்வித அரசியல் தலையீடுகளுக்கும் அஞ்சாமல் உண்மையை வெளிப்படுத்தும் பணியை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு வலியுறுத்துகின்றோம். யாராவது குற்றம் செய்யவில்லை என்றால் அவர்கள் விசாரணைகளை கண்டு பயப்பட தேவையில்லை. மாறாக உண்மையை தேடும் இவ்விசாரணைகளுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். விசாரணைகளை தடுப்பவர்கள் தாங்கள் இக்குற்றத்துடன் தொடர்புடையவர்களே என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இந்த கொடூர கொலைகள் குறித்து மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் நீதிக்காகவும் தார்மீக வலிமைக்காகவும் துணிச்சலோடு முன்வந்து சாட்சியம் அளிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். சவால்களை கண்டு அஞ்சாமல் உண்மையை நிலைநாட்ட உறுதியுடன் செயற்பட வேண்டும் என்றும் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகி அவர்கள் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த விசேட தெய்வ ஆராதனையின் போது அரசாங்கத்திற்கும் அதே போல நாட்டு மக்களுக்கும் விடுத்த முக்கியமான வேண்டுகோளாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினம் விசேடமான செய்தியாக பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சுரேஷ் தலைவுக்கு நியாயம் வழங்குங்கள், ஜனாதிபதி அனுரவிடம் அஸ்கிரிய பீட மகாநாயக்க தேர்தல் கோரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் செலவுக்கு பொருத்தமான முறையில் சாதகமான நிவாரணங்களை வழங்குமாறு அஸ்கிரிய மகாவிகாரையின் வரகாகோட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் பல விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் செலவின் மனைவி கண்டி அஸ்கிரிய மகாவிகாரைக்கு வருகை தந்து என்னை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது தடுத்து வைக்கப்பட்ட தனது கணவருக்கு நியாயமான நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவுமாறு அவர் என்னிடம் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் ஜனாதிபதியான உங்களின் அவதானத்தை கொண்டு செல்வதற்காக அவரிடம் ஒப்படைத்த கோரிக்கை மனுவின் பிரதி ஒன்றையும் கடிதத்தோடு இணைத்து உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். எனவே சுரேஷ் செலையின் மனைவியால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த கோரிக்கைகளை உங்களது தனிப்பட்ட அவதானத்துக்கு எடுத்துக்கொண்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவருக்கு பொருத்தமான நிவாரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறும் தயவுடன் கேட்டுக் கொள்கின்றேன் என அஸ்கரி பீட மகாநாயக்க தேர தனது கடிதத்தில் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவை குறித்து நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் அவருடைய மனைவி தெரிவித்த கருத்தாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. சலை 8 நாட்களாக ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை, அமர்ந்திருக்க கூட அவருக்கு சக்தி இல்லை, மனைவி ஆதங்கம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. சுரேஷ் செலவுக்கு தற்போது கட்டிலில் அமர்ந்திருக்க கூட சக்தி இல்லை, அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது, தொற்று நோயும் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 8 நாட்களாக அவர் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை என அவரது மனைவி ஆதங்கம் தெரிவித்திருக்கின்றார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் செலவை அவரது மனைவியும் மகனும் நேற்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார்கள். சுரேஷின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக நிலை இருக்கிறது. முன்னர் படுக்கையில் இருந்தபடியேனும் பேசிக் கொண்டிருந்தார், ஆனால் தற்போது படுக்கையில் அமர்ந்திருக்க கூட அவருக்கு சக்தி இல்லை, அவர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார், தொற்று நோய் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவரது 2 கைகளும் வீங்கியுள்ளன, தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சைகள் காரணமாக உடல் மிகவும் பலவீனமடைந்திருக்கிறது, பேசுவதற்கு கூட பெரும் முயற்சி எடுக்க வேண்டிய நிலைமை காணப்படுகிறது, வார்த்தைகளை உச்சரிப்பதற்கே சிரமப்படுகிறார், நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மோசமடைந்து வருவதாக தெரிகிறது. இருப்பினும் மருத்துவர்கள் தங்கள்

மறுத்து வருகின்றார். இந்நிலைமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். சுரேஷ் உயிரிழக்கும் வரை காத்திருப்பது பார்ப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சுரேஷின் உயிரை காப்பாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். தற்போதைக்கு மருத்துவர்கள் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருகிறார்கள். எனினும் சுரேஷின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றதாகவும் அவருடைய மனைவி நேற்று தினம் அவரை வைத்தியசாலையில் பார்த்த பின்னர் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. விஜய் வீரவுக்கு நேர்ந்த மிலேச்சத்தனம், சுரேஷ் செலவுக்கு நேர்ந்துவிடக் கூடாது, ஜனாதிபதிக்கு டலஸ் உள்ளிட்ட 9 முன்னாள் எம்பிக்கள் கடிதம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய இரண்டாம் பாகம் அதனை தெரிவிக்கிறது. அதே போல இன்றைய தினம் மௌவியம் பத்திரிகையிலும் அதுமான செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் மௌவியம் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. சலையிட்டு சமானவ செலக்கண்ண மந்திரி கண்டாயமாக ஜனபத்திர லியத்தி என்பதாக ஒரு தகவலும், மகாஜன் ஆரக்ஷக எமதி ஆனந்த விஜயபால் என்பதாக இன்றைய மௌவிய பத்திரிகையும் அதற்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போலீஸ் காவலில் இருந்து ஜேவிபியின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீர படுகொலை செய்யப்பட்டு உயிர் பிரிவதற்கு முன்பாகவே மயானத்தில் எரிக்கப்பட்ட மிளச்சுத்தனமான யுகத்தின் கசப்பான வடுக்கள் மீண்டும் நாட்டில் ஏற்படக்கூடாது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய் பிரிவு பிரதானி சுரேஷ் தலைவுக்கு சட்டத்தின் சமத்துவத்தை உறுதிப்படுத்துமாறு டலஸ் அழகப்பிரம உள்ளிட்ட 9 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெரும, டிலான் பெரேரா, டிபி ஹேரத் உள்ளிட்ட பலர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக குணபால ரத்னசேகர, கரு கொடித்துவக்கு, திலக் ராஜபக்ஷ, உப்புல் கலப்பதி, லலித் எல்லாவல மற்றும் கே பி எஸ் குமாரசிரி ஆகியோர் கையெழுத்திட்டு ஜனாதிபதிக்கு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் சுரேஷ் சாலை கடந்த 3 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு இழைக்கப்படும் கொடூரமான நடத்தைகள் மற்றும் சித்திரவதைகள் குறித்து கட்சி சார்பற்ற இரு ஜனாதிபதி சட்டத்தரணிகளால் நீதிமன்ற உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் சலைவுக்கு எதிரான இந்த மிளச்சரமான நடத்தைகளை சட்ட மருத்துவ அதிகாரியின் நீதிமன்ற அறிக்கை அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. பிரிவிடவாத பயங்கரவாதத்திலிருந்து நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாப்பதற்காகவும் தேசத்தின் இக்கட்டான காலக்கட்டங்களில் அரசு இயந்திரத்தை சீரமைக்கும் சுரேஷ் சாலை வழங்கிய புலனாய் வழிகாட்டல் காரணமாக சமூகத்தில் அவர் மீது கௌரவம் நட்பு நன்றியுணர்வு நிலவுகிறது. இருப்பினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிரதான சந்தேக நபராக அவர் பெயரிடப்பட்டிருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு சாதாரண சந்தேக நபருக்கு சட்டத்தின் முன்னிலையில் கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு நம்பிக்கை ஆகியன அவருக்கு மறுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டி, எனவே அவருக்கும் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதாக ஜனாதிபதிக்கு இவ்வாறு முன்னாள் எம்பிக்கள் 9 பேர் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பது காணலாம். இதேபோல இன்றைய வீரகேசரி பத்திரிகையோட இரண்டாம் பாகத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்னும் ஒரு தகவலை சுமந்து வருகிறது. அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் விவகாரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பாக செய்தி இடம்பெறுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலோடு தொடர்புடைய குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் தகுந்த தண்டனை வழங்கப்படும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி அதற்காக தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு முன்னின்று உழைக்கும் எந்த ஒரு பாதுகாப்பு பிரிவுக்கும் எங்களது முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். இந்த விசாரணைகளில் ஏதேனும் குறைபாடுகள் அல்லது தவறுகள் ஏற்படுமையின் அதனை கண்டறிந்து சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். எமது நாட்டில் நம்பகத்தன்மை மிக நீதிமன்ற கட்டமைப்பு இருக்கிறது. இந்த விசாரணை விடயத்தில் யாருக்கேனும் பிரச்சனை அல்லது யாருக்கேனும் இந்த சந்தேகங்கள் இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி தங்களது நியாயங்களை முன்வைக்க முடியும். எங்களது கட்சியை பொறுத்தவரை நாங்களும் எங்களது தலைமையும் எப்போதும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமே நிற்போம். இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் இருந்த பிரதான சூத்திரதார் யார், இதனோடு தொடர்புடையவர்கள் யார் என்பதை அறிய வேண்டிய தேவை எமக்கு உள்ளது. இதற்கு எவரேனும் மிகச்சிறிய அளவிலாவது உதவி செய்திருந்தால் கூட அவர்கள் அனைவருக்கும் உரிய தண்டனை கிடைக்கும் வரை நாம் ஓயமாட்டோம். இதுவே எங்களது கட்சியின் முக்கிய கொள்கையாகும். யாராவது ஒருவர் கைது செய்யப்பட்டவுடன் அந்த கைது விடயத்தில் இருக்கும் குறைபாடுகளை பற்றி பேசுவது எங்களது பொறுப்பல்ல. அப்படி கைது செய்யப்பட்ட நபருக்கு ஏதேனும் அநீதி நடந்திருந்தால் அவர் நீதிமன்றத்தை நாடி தகுந்த சான்றுகளோடு தன்னை அதனை தீர்த்துக் கொள்ள வேண்டும். தவறுகள் நடக்கும் பட்சத்தில் நாம் நிச்சயம் பேசுவோம். ஆனால் தற்போதைய சூழலில் இந்த விசாரணை பணிகளுக்கு நாம் தகுந்த அவகாசம் வழங்க வேண்டும். நாம் இந்த விசாரணைகளுக்கு எதிராகவோ அல்லது கைதான ஒருவரை குறித்தோ பேச ஆரம்பித்தால் விசாரணைகளை சீர்குலைக்க பார்க்கிறோம் என்று எம்மீது பழி சுமத்துவார்கள். அது எங்களது நோக்கமல்ல. எமக்கு தேவை உண்மையான இறுதி தீர்வு.

காட்டும் என்பதாகவும் எக்டா புகாமி அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்று தினம் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து, ஆட்சியை எம்மிடம் தாருங்கள், சிறந்த முறையில் நிர்வகிப்போம், மஹிந்த ராஜபக்ஷ நாட்டு மக்களிடம் கோரிக்கை என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. மக்கள் மீண்டும் எம்மோடு ஒன்றிணைந்திருக்கிறார்கள், ஆட்சியை மீண்டும் எமக்கு தாருங்கள், நாட்டை சிறந்த முறையில் நிர்வகிப்போம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். களுத்துறை பகுதியில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறுகிறார். நாட்டு மக்கள் பாரிய கஷ்டங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் இன்று முன்கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை உணவை கூட முழுமையாக பெற்றுக் கொள்ளும் நிலையில் மக்கள் உள்ளார்களா என்பது சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது என்பதாக முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. கட்சியிட ரீதியில் நாங்கள் பலமாகவே இருக்கின்றோம், ஆட்சியை மீண்டும் எமக்கு தாருங்கள், நாட்டை சிறந்த முறையில் நிர்வகிக்கும் என்று மக்களுக்கு குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். அரசியலில் வெறுப்பை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டால் அதனால் குறுகிய கால வெற்றியை கிடைக்கும். தற்போதைய அரசாங்கம் அவ்வாறு இத்தனைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறது. கட்சியை வரிசிறப்பதற்குரிய நடவடிக்கையில் சிறந்த முறையில் உள்ளிருக்கின்றோம், மக்கள் மீண்டும் எம்மோடு ஒன்றிணைந்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவர் கூறுகின்ற விவகாரம் இவ்வாறு இருக்கிறது. நாட்டு மக்கள் பாரிய கஷ்டங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் இன்று முன்கொடுத்திருக்கிறார்கள், ஒருவேளை உணவு கூட முழுமையாக பெற்றுக் கொள்ளும் நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பது சந்தேகம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கின்றது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் சிறுபான்மை கட்சிகள் கூட்டிணைந்து ஜனாதிபதி அனுரவை சந்திக்க முயற்சி, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி மகஜர் கையளிக்கவும் முடிவு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தமிழ் மொழி பேசுகின்ற சிறுபான்மை தேசிய இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் செய்கின்ற அனைத்து கட்சிகளும் கூட்டிணைந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்திப்பதற்கு முயற்சிகள் எடுத்துள்ளன. அதற்கமைவாக இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய தரப்புகளின் பிரதிநிதிகள் இவ்வாறு பங்கேற்புடன் முதலாவது உரையாளர் ஒன்று கொழும்பில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதன்போது ஜேபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அண்மைக்கால செயற்பாடுகள் மற்றும் அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் காலம் கடத்தும் நடவடிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலின் போதும் பின்னர் பாராளுமன்ற தேர்தலின் போதும் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத நிலையில் நீடிக்கின்றவற்றை கோடிட்டு காண்பித்து மகஜரொன்றையும் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான வரைவு தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த வரைவு எதிர்வரும் வாரமளவில் இறுதி செய்யப்பட்டு அடுத்த பாராளுமன்ற அமர்வு இடம்பெறும் காலப்பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்திப்பதே இலக்காக அவர்களுக்கு இருக்கிறது. இதே நேரம் குறித்த கலந்துரையாடலில் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் உள்ளிருப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏற்கனவே பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தலைமையிலான ஒன்றிணைந்த எதிரணியினர் செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதும் தமிழ் பேச மக்களின் முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக அந்த அணியில் போதுமான கவனம் செலுத்தப்படாமை அடுத்தே தமிழ் பேசும் கட்சிகள் தமிழிடையே கூட்டொன்றை ஸ்தாபிப்பதற்கு தீர்மானம் எடுத்துள்ளதோடு இது தமிழ் பேச மக்களின் பொதுவான பிரச்சினைகளை மையப்படுத்தியதாக இருக்குமே தவிர தேர்தல் கூட்டொன்றாக இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, எனது கணவர் செம்மணி படுகொலையை வெளிப்படுத்திய சாட்சியாளர் மாத்திரமே அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிய தருமாறு சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி ஜனாதிபதிக்கு மீண்டும் கடிதம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமியின் படுகொலையோடு எனது கணவரான சோமரத்ன ராஜபக்சவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பது பற்றி இதற்கு முன்னர் அனுப்பி வைத்த கடிதம் மூலம் உங்களுக்கு அறியத்தந்து சுமார் ஒரு வருடம் கடந்திருக்கிறது. எனவே கணவர் செம்மணி படுகொலையை வெளிப்படுத்திய ஒரு சாட்சியாளர் மாத்திரமே ஆவார். எனவே இதுகுறித்து உங்களது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எனக்கு விளக்கப்படுத்த வேண்டும் என்று அவர் கோரியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனக்கு அறிய தருமாறு வலியுறுத்தி மரண தண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி ஜனாதிபதி அன்புகுமார் தேசாநாயகிக்கு மீண்டும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சே அப்படுகொலை குறித்து செம்மணி மனித புதைகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணை கோரியும் அவரது மனைவியான எஸ் சி விஜய் விக்ரம கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி அன்புகுமார் தேசாநாயகி கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதனையடுத்து இது பற்றிய மேலதிக விவரங்களை கேட்டறியும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் இரண்டாம் கட்டமாக கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை சந்தித்தார்கள். அச்சந்திப்பின் போது ஜனாதிபதி அன்புகுமார் தேசாநாயகவுக்கான கடிதம் ஒன்றை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் கையளித்த சோமரத்ன ராஜபக்ச செம்மணி மனித புதைகுழி மற்றும் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மீறர்கள் தொடர்பில் தான் ஏற்கனவே அனுபவித்த கடிதத்தின் ஊடாகவும் அதன் பின்னரும் பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவை குறித்து தற்போது வரை எந்தவொரு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் இவ்விடயம் தொடர்பில் சுயாதீன குழு ஒன்றை நியமித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அதில் கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறான பின்னணியில் தற்போது சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி எஸ் சி விஜய் விக்ரமனால் ஜூன் 4ஆம் தேதியிட்டு ஜனாதிபதி அன்புகுமார் தேசாநாயகவுக்கு மற்றும் ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் இந்த விடயங்களை அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக இந்த இதுவரை நீங்கள் மேற்கொண்ட விசாரணைகளுடைய விடயங்களை எனக்கு தெளிவுபடுத்துமாறும் அவர் ஜனாதிபதி கடிதம் மூலம் அறிவுறுத்தி விடுத்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, கே பி குமரன் பத்மநாதனின் தங்க குவியல் எங்கே, தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் விசாரணைகள் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. கே பி என அழைக்கப்படும் விடுதலை புலிகளின் தலைவர்களில் ஒருவரான குமரன் பத்மநாதனிடம் இருந்து கூடிய பெருந்தொகையான தங்க கட்டிகள் மற்றும் ஆபரணங்கள் எவ்வாறு காணாமல் போய் என்பது தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குமரன் பத்மநாதனை பாதுகாப்பு படையினர் கைது செய்த போதும் அவரிடம் இருந்த பெருந்தொகையான தங்கம் பாதுகாப்பு படையினரிடம் வசம் வந்தது, பின்னர் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டது. இந்த தங்கம் மாயமாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுவதை அடுத்தே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. அப்போது பதவியில் இருந்த உயர் ராணுவ அதிகாரிகள் ஆணைக்குழுவின் விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டு தற்போது விசாரணை துரிதப்படுத்தப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு துறையின் உயர்மட்ட அதிகாரிகளை விரிவான விசாரணைக்கு உட்படுத்த ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சேகரிக்கப்பட்ட தகவல்களை அடுத்து பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளும் விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதே சமயம் யுத்தத்தின் போது ராணுவ தளபதியாக பதவி வகித்த சரத் பொன்சேகாவிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அக்காலப்பகுதியில் தான் பாதுகாப்பு சபையின் தலைவராக விளங்கியதால் கேபியின் தங்க பரிமாற்றம் தொடர்பாக தான் எதுவும் அறிந்திருக்கவில்லை என அவர் தெரிவித்திருந்தார். பாதுகாப்பு படையினரால் கையேற்கப்பட்ட தங்கம் பின்னர் அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அதற்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் குறித்தே விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் மௌபிம பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற சில செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய மௌபிம பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி, விதேச கமான் தஹனாம் உ தேசபாலக்கியான் பசுபச புத்தி ஆங்கே என்பதாக இன்றைய மௌபிய பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு வழக்குகள் மற்றும் சந்தேகத்தின் அடிப்படையில் பல்வேறு தரப்பினருக்கு மீது இப்போது வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினர் தொடர்பாக இப்போது உளவு பிரிவினர் அவர்கள் பின்னால் அவர்களுடைய செயற்பாடுகளை தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாக அந்த செய்தி அரசு தரப்பை மேற்கோள் காட்டி இன்றைய மௌபிய பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். பல்வேறு தரப்பினர் மீது
பல்வேறு வழக்குகளில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சாட்சியங்களினூடாக அவர்களுடைய பெயர்கள், அந்த சம்பவத்துடன் அவர்கள் தொடர்புகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனை கவனத்தில் கொண்டு பலருக்கு இப்போது வெளிநாட்டு பயணத்தை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வெளிநாட்டு பயணத்தை விதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் உளவு பிரிவு தீவிரமாக அவர்களை கண்காணித்து வருவதாக அந்த செய்தி மௌவியப்பத்திற்குரிய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையிலும் பல முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. சேவா காசு சங்சோதனை கரே போலீஸ் சைரன் பேங்க் வலட் அணி நில சுனப்ப சுனக சக அஸ்வகாசு நக்கா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போலீசாரை தனியார் தேவைகளுக்காக பயன்படுத்துகின்ற போது அறவிடப்படுகின்ற கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல போலீசாருடைய உத்தியோகபூர்வ மோப்ப நாய்களை பயன்படுத்துவது, அதே போல குதிரைகளை பயன்படுத்துவதற்கான கட்டணமும் இப்போது அதிகரிக்கப்படுகிறது. அதே போல பாதுகாப்பு காரணங்களுக்காக போலீசார் வங்கிகள் உள்ளிட்ட நிதி நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றில் இந்த சைரன் சத்தம் எழுப்பக்கூடிய வகையிலான ஒளிவாங்கல் இலவசமாக இதுவரை காணப்பட்டன. ஆனால் இதுவரை காலங்களில் அதற்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பணத்தை அறவிடுவதற்கு மாதாந்த கட்டணமாக அறவிட தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே போலீசாரை நீங்கள் பயன்படுத்துகின்ற போது தனியார் தேவைகளுக்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக கோரிக்கை விடுகின்ற போது பயன்படுத்துகின்ற போது அவர்களுக்கான கட்டணங்கள் இப்போது அதிகரிக்கப்பட போகிறது என்பதுதான் இன்று தினம் திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்று தினம் மற்றும் ஒரு செய்தியும் திவைன பத்திரிகிறது. வது திருந்துகம சியட்ட பணசாயக்கிங் தக்வா பணசாய தக்வா நகி என்பதாக இன்று தினம் திவைன பத்திரிகை தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். பெருந்தோட்ட பகுதிகளில் இந்த வறுமை நிலைமையானது 156% வரை அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே பொருளாதார வறுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெருந்தோட்ட பகுதியில் வாழ்கின்ற குடும்பங்கள் நாளாந்தம் இருவேளை உணவுகளை கூட உண்வதில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து சுட்டிக்காட்டி இந்த தகவல் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் பல மேற்கொண்ட ஆய்வுகளூடாக இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. பெருந்தோட்ட பகுதிகளில் வறுமை கூடு நிலைமை அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டி திவைன பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் பல்வேறு முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற அந்த செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். அட்டாளைச்சேனையில் காணி இழந்தோருக்கு பால் கேணியில் காணி என்பதாக தலைப்பிடப்படுகிறது இன்றைய தினகரன் பத்திரிகையில். அட்டாளைச்சேனை பொன்னன்வழி கண்டத்தில் 4 சதவீதங்களுக்கு முன்னர் காணிகளை இழந்தவர்களுக்கு பதில் காணிகளை வழங்கவென பால்கேணி வட்டையில் 38 ஏக்கர் காணியை முதற்கட்டமாக விடுவிப்பதற்கு வன பாதுகாப்பு திணைக்களம் ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது. சுற்றுலா அமைச்சின் பாராளுமன்ற ஆலோசனை கூட்டம் சுற்றுலா அமைச்சர் பேராசிரியர் தம்பிக்க பட்டமை தலைமையில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற போதும் மேற்படி விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. பொன்னன்வெளி கண்டத்தில் 40 வருடங்களுக்கு முன்னர் காணிகளில் இருந்த 200 விவசாயிகளுக்கு இன்னும் பதில் காணிகள் வழங்கப்பட இருப்பது குறித்து இந்த திகாமடலை மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் MS முதுமாலைப்பை இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது சுற்றுலா அமைச்சரிடம் கவனத்தை கொண்டு வந்த நிலையில்தான் இப்போது அந்த விடயம் இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. எனவே அட்டாளச்சேனை பகுதியில் காணி இருந்திருக்கு பால் கேணியில் காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில், சீனா தெற்காசிய கண்காட்சி இலங்கை பொருளாதாரத்துக்கான புதிய நுழைவாயில் என்பதாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. 10வது சீன தெற்காசிய கண்காட்சியும் 30வது சீன குங்மிங் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கண்காட்சியும் கடந்த 11ஆம் தேதி ஆரம்பமாகின. இந்த கண்காட்சி 16ஆம் தேதி வரை சீனாவின் குங்மிங் நகரில் உள்ள தியான்சி சர்வதேச மாநாட்டு மன்றம் மற்றும் கண்காட்சி மையத்தில் நடைபெறவிருக்கிறது. இலங்கை மாத்திரமின்றி ஒட்டுமொத்த தெற்காசிய பிராந்தியத்துக்கு மிக முக்கியமான ஒரு பொருளாதார மைல்கல்லாக பார்க்கப்படும் இந்த கண்காட்சி சீனாவுக்கும் தெற்காசிய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாக கருதப்படுகிறது. 60க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கண்காட்சியாளர்களும் நிறுவனங்களும் இந்த
கலந்து கொள்ளும் இந்த கண்காட்சியில் இம்முறை இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் கிட்டத்தட்ட 100 பேர் இலங்கை ஏற்றுமதியார்கள். அவர் உலகிலே இரண்டாவது பெரிய இறக்குமதி சந்தையை கொண்டிருக்கின்ற சீனாவில் நடைபெறும் இந்த கண்காட்சியானது மிக முக்கியமாக இலங்கைக்கு மிக முக்கியமான ஒரு கண்காட்சியாக மாறும் என்பதாகவும் அந்த செய்தி தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, கல்வி சீர்திருத்த கொள்கை 1 மாதத்திற்குள் நிறைவு செய்ய ஜனாதிபதி பணிப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதுரபாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். உத்தேச கல்வி சீர்திருத்த கொள்கை கட்டமைப்பு தொடர்பான பணிகளை விரைவுபடுத்தி 1 மாத காலத்துக்குள் நிறைவு செய்யும்படி ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தேசிய கல்வி அதிகார சபை கடந்த வாரம் ஜனாதிபதியிடம் தேசிய கல்விக் கொள்கை அறிக்கையை சமர்ப்பித்ததன் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்திகள் குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை 2 பாகத்தில் பல செய்திகள் வந்திருக்கிறது. சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைவரோடு ஜனாதிபதி சந்தித்து பேச்சுவார்த்தை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகின்றது. அது குறித்தும் பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைவர் PAI ஜின் ஷான் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேரடியான மற்றும் தொலைநோக்குடைய தலைமைத்துவம் காரணமாக இலங்கையில் முதலீடு செய்வதற்கு தமக்கு வலுவான நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக சைனா ஹார்பர் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கொழும்பு துறைமுக நகர் சிறப்பு பொருளாதார வளையத்திற்காக வழங்கப்பட்டுள்ள ஊக்கத்திற்கு தனது நன்றியை தெரிவித்துள்ள தலைவர் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கையின் பொருளாதாரம் சிறத்தன்மையை அடைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் இன்றியமையாத காரணியாகும் என்பதை இங்கு வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்பிடிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச நாணயத்தின் எட்டியுள்ள இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் அரசாங்கம் கொள்கை ரீதியான சிறத்தன்மையை அடைந்துள்ளது என்றும் அந்த சிறத்தன்மையின் அடிப்படையில் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான திசையில் செயற்படுவதாகவும் இக்குறிப்பிட்ட ஜனாதிபதி நாட்டின் நன்மை பயக்கும் நாட்டுக்கு நன்மை பயக்கும் முதலீடுகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய ஆகக்கூடிய ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக வழங்குவதாகவும் குறிப்பாக கொழும்பு துறைமுக நகர் வளையத்தை அபிவிருத்தி அடைந்த பொருளாதார மையமாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் இங்கு தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில், சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐநா உபக்குழு நாளை வருகிறது என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாடளாவிருதியில் கண்காணிப்பு நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காகவும் சித்திரவதைகள் இடம்பெறாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் பிரதிநிதிகள் நாளைய தினம் நாட்டை வந்தடையவிருக்கின்றார்கள். உறுப்பு நாடுகளில் சித்திரவதைகள் இடம்பெறுவதை தடுத்தல், வழிகாட்டல்கள் வெளியிடல், அதேபோல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் என்பவற்றை பிரதான நோக்கங்களாக கொண்டு 2007 ஸ்தாபிக்கப்பட்ட சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடு உபக்குழுவில் 20 சுயாதீன நிபுணர்கள் உள்ளார்கள். அதன்படி நாளைய தினம் நாட்டுக்கு வருகை தரும் மேற்படி உபக்குழுவின் பிரதிநிதிகள் 24 தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து விடயங்களை ஆராயவிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, மாகாண சபை தேர்தலில் சட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள், தேர்தல் ஆணைக்குழுவால் 3 முன்மொழிவுகள் முன்வைப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாயின் பெண் பிரதிநிதித்துவம் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தின் போது வேட்புமனுக்களுக்கான ஒதுக்கீடு மற்றும் கட்டாய ஆசன ஒதுக்கீடு என்ற அடிப்படையிலான பல யோசனைகளை தேர்தல்கள் ஆணைக்குழு பாராளுமன்ற விசேட செயற்குழுவுக்கு முன்வைத்திருக்கின்றது. மாகாண சபை தேர்தலுக்கான சட்ட கட்டமைப்பு மற்றும் செயற்பாட்டு தயார் நிலை குறித்தும் தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பில் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழு கடந்த மாதம் 29 தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் அறிக்கை ஒன்றை கோரியிருந்தது. பெண் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்காக 25% கட்டாய நடைமுறைகள் குறித்தும் இங்கு விரிவாக பேசப்பட்டிருந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான ஒதுக்கீடு முறைமை, தேவையான சட்ட ரீதியான திருத்த நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிர்வாக தயார்படுத்தல்களின் நிலைமை உள்ளிட்ட விடயங்கள் உள்ளடக்கி தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த புதன்கிழமை பாராளுமன்ற விசேட செயற்குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பித்தது. மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக விசேட செயற்குழு அதன் தலைவர் வெளிவகாரத்துறை அமைச்சர் விஜய் தேரர் தலைமையில் கடந்த வாரம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உட்பட
உறுப்பினர்கள் சட்டமாதிபர் திணைக்களத்தின் உயரதிகாரிகள் குழுவில் முன்னோடியாக இருந்தனர். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான முக்கிய நிர்வாக சட்ட மற்றும் கட்டமைப்பு சார்ந்த விடயங்களை ஆணைக்குழு முன்வைத்துள்ளது. இதற்கமைய முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலனை செய்து இருவேறுபட்ட கொள்கை முடி தெரிவுகளை தேர்தல் ஆணைக்குழு தனது அறிக்கையூடாக முன்வந்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த மாகாண சபை நடத்துவதில் இருக்கின்ற சட்ட சிக்கல் குறித்தான விடயங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் தான் தேர்தல் ஆணைக்குழு இந்த முன்மொழிகளை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: சுயாதீன செய்தி பார்வையுடன் இருக்கின்றோம். இன்றைய லங்காதீபு பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். லங்காதீபனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, வினிசுறு புறப்பாடு வகா புறவான்ன விபக்ஷியின் கதாநாயக லிபியாக் என்பதாக இன்றைய லங்காதீபத்தில் தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே உச்சநீதிமன்றம் மற்றும் மேன்முறை நீதிமன்ற நீதிபதிகளுடைய வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமத்தவிடம் பாராளுமன்ற தொகுதியில் வைத்து கடந்த 12 தேதி கடிதம் ஒன்றை கையெழுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். எனவே இந்த இருக்கின்ற வெற்றிடம் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தும் வகையிலான கடிதம் ஒன்றை அவர்கள் சபாநாயகரிடம் கையெழுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்று முக்கியமாக இருக்கிறது. நிலதாரின் மாறு கருண இல்லிம் வளட்டு ஜனபதி பேக்கியா என்பதாக இன்று தினம் லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். தமது பகுதியில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகளை மாற்றுமாறு கோரி பல்வேறு தரப்பும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக ஆளும் கட்சியினுடைய அரசியல் வட்டாரங்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி இன்றைய லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். இருந்த போதிலும் ஜனாதிபதி இந்த விடயத்துக்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரிகளை மாற்றிக்கொண்டு செயற்படுவது என்பது கடந்த கால அரசாங்கங்கள் செய்த அதே வேளையை நாமும் செய்துவிட முடியாது. எனவே அது அந்த அரசாங்கத்துக்கும் நமக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எனவே அதிகாரிகள் 8 மணி நேரம் தொழில் புரிந்து பழகப்பட்டவர்கள், அரசியல்வாதிகள் அப்படி அல்ல, 24 மணி நேரம் பணியாற்ற வேண்டியவர்கள். எனவே நீங்கள் அவர்களை உங்களோடு ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடாது. எனவே அவர்களை உங்கள் வழி கொண்டு வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக அவர்களை சுமூகமாக கலந்துரையாடி உங்கள் வழி கொண்டு வந்து வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவே அதிகாரிகளை மாற்றுவதால் இந்த பிரச்சனை தீராது. இன்னும் ஒரு இடத்தில் இருந்த பிரச்சனை உருவெடுக்கக்கூடும். அதன் காரணமாக இருக்கின்ற அதிகாரிகளை மாற்றுவதற்கான வாய்ப்பில்லை. சரியான வேலை திட்டங்களை செய்யாத அதிகாரிகள் தொடர்பில் நீங்கள் அறிவிக்க முடியும். ஆனால் அதிகாரிகளை மாற்றிவிட்டு வேலைகளை செய்வதற்கான கோரிக்கைகளை யாரும் முன்வைக்க கூடாது என்பதாக ஜனாதிபதி திட்டவட்டமாக இந்த அரசியல்வாதிகளுக்கு அறிவித்திருப்பதாக செய்திகள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். ஹெம ஆசனைய கிட்டம ஜனபதி என மாலிமா ரஸ்வீம என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காலம். எனவே ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை வலுப்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு தேர்தல் பிரிவுகளிலும் ஒரு கூட்டம் வேதம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை நேரடியாகவே கண்டு ஜனாதிபதி இந்த கூட்டங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனுடைய தேசிய மக்கள் சக்தியை வலுப்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு தேர்தல் பிரிவுகளுக்கும் சென்று ஜனாதிபதி விசாரணமான கூட்டங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் அந்த செய்தி இன்றைய தினம் லங்காதீபத்தினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். எனவே இது எதிர்வரும் காலங்களினுடைய அரசியல் போக்கை அடிப்படையாக வைத்து ஜனாதிபதி இந்த கூட்டங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அந்த செய்திகளும் இன்றைய லங்காதீபத்தினுடைய பிரதான முதற்பக்க செய்தியாக இடம்பிடிக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, பிரமத்தியன் துறை டெட்டுனிசா HIV அவதானமாக் என்பதாக இன்றைய லங்காதீபத்துக்கு தலைப்படுகிறது. தரமற்ற டெட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த உடல்களில் பச்சை குத்துகின்ற செயற்பாடு காரணமாக அதனூடாகவும் HIV தொற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இப்போது இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே சுகாதார பிரிவினர் விடயத்தை தெரியப்படுத்திருக்கிறார்கள். இப்போதும் இளைஞர்கள் மத்தியில் அதிக அளவு HIV தொற்று அடையாளம் காணப்படுகின்ற விதம் தொடர்பில் அண்மை காலமாக பலரும் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். இதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணியாக ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டெட்டு என்று சொல்லப்படுகின்ற பச்சை குத்துகின்ற செயற்பாடு உடம்பில் அதன் ஊடாக தரமற்ற ரீதியில் இந்த பச்சை குத்து செயற்பாடு காரணத்தினால் அதன் ஊடாகவும் HIV பரவுவதாக, அது பயன்படுத்துகின்ற உபகரண ஊடாக HIV பரவுவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தியும் இன்றைய லங்காதீபத்தினுடைய பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து சர்வதேச பக்கம் காணப்படுத்தலாம். இன்றைய தினம் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி இடம்பெறுகிறது. தினகரன் பத்திரிகையில் இறுதி வடிவத்தில் ஈரான் அமெரிக்க அமைதி ஒப்பந்தம், பாகிஸ்தான் பிரதமர் இருதரப்பட்டு செயல்பாடு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பட இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் 24 மணி நேரத்துக்குள் இறுதி செய்யப்படலாம், மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் தகவல், இன்று கையெழுத்திட வாய்ப்பில்லை என்கிறது ஈரான் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அதற்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவை தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க ஈரான் போரை முடிவு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் ஈரானும் 24 மணி நேரத்திற்குள் இறுதி செய்யக்கூடும் என்று மத்தியஸ்தராக செயல்படும் பாகிஸ்தான் நேற்று தெரிவித்திருக்கிறது. எனினும் இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒப்பந்தம் கையெழுத்திட வாய்ப்பு இல்லை என ஈரானிய வெளிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷெரீப் நேற்று வெளியிட்ட எக்ஸ் வலைப்பதிவில் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். நாம் முன்னின்றும் இல்லாத அளவுக்கு அமைதி ஒப்பந்தத்திற்கு அருகில் இருக்கின்றோம். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட வாய்ப்புள்ளது நிலையில் இந்த ஒப்பந்தத்தில் மின்னணு முறையில் கையெழுத்திடுவதற்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தான் செய்து வருகிறது. அதைத் தொடர்ந்து அடுத்த வாரம் தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசும் காட்டிய தொடர்ச்சியான அர்ப்பணிப்புக்காக நாங்கள் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அபாசி அராக்சி நேற்று முன்தினம் சமூக ஊடக பதிவொன்றில் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முன்னெடுப்பதும் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது மிக நெருங்கியிருப்பது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹோமஸ் சீரடியை திறப்பதற்கும் மிகச்சிறந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த வியாழக்கிழமை தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் கைச்சிறு நிகழ்வை சுவிட்சர்லாந்தில் நடத்த சுவிட்சர்லாந்து அரசு விருப்பம் தெரிவித்திருக்கிறது. சுவிட்சர்லாந்தின் வெளிவகார அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளிவகார அமைச்சருமான இஷாக் தார் ஆகியோர் இந்த உடன்படிக்கை தொடர்பு உண்மை முன்னேற்றங்கள் குறித்து நேற்று தொலைபேசி மூலம் உரையாடியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. விரைவில் இந்த ஒப்பந்தம் கைத்தரப்பட்டு ஹோமஸ் ஜலசந்தி திறக்கப்படும் பட்சம் அதனூடாக கப்பல்கள் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிக்கின்ற போது உலக பொருளாதார தலைமநிலை சற்று தலைநிமிர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த செய்திகள் சுட்டிக்காட்டுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்

நேர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் சுற்றிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். அபிவிருத்தி லொத்தர் சபையின் அது கோடிப்பதற்கான உத்தியோகபூர்வமான முடிவுகள், சுற்றிலுப்பு வாரமான 3017வது சுற்றிலுப்பு வாரத்துக்கான சுற்றிலுப்புக்கான வெற்றி இலக்கங்கள், ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 25, 31, 46, 49. மீண்டும் அந்த இலக்கங்கள், ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 25, 31, 46, 49. சூப்பர் பரிசு ரூபா 593 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 72,12,400 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபா 597 லட்சம். அடுத்த சுற்றலுப்புக்கான இளம் பச்சை நிற அது கூடிப்பதை அச்சிடப்பட்ட லொத்தர் சபைகளை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சுற்றலுப்பு வாரமான 4,903 ராசி அதிர்ஷ்டத்துக்கான சுற்றிலுப்புக்கான வெற்றி இலக்கங்கள், ராசி மிதுனம், ராசி மிதுனம், வெற்றி இலக்கங்கள் 6, 7, 26, 45. மீண்டும் ராசி மிதுனம், வெற்றி இலக்கங்கள் 6, 7, 26, 45. 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. சூப்பர் பரிசு 33 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,93,30,424 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு 30 லட்சம். அடுத்த சுற்றலுப்புக்கான ஊதா நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த சுற்றலுப்புக்கான சனிதா சுற்றலுப்புக்கான வாரம், 5,352வது சுற்றலுப்பு வாரமான சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்கள், ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 6, 10, 41, 74. மீண்டும் அந்த இலக்கங்கள், ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 6, 10, 41, 74. சூப்பர் பரிசு ரூபா 548 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 71,82,680 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபா 549 லட்சம். அடுத்த சுற்றிலுப்புக்கான இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். சூப்பர்போல் சுற்றிலுப்பு வாரமான 3,191வது சூப்பர்போல் சுற்றிலுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள், ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 2, 25, 30, 76. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள், ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 2, 25, 30, 76. சூப்பர் பரிசு ரூபா 1,338 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 69,74,120 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபா 1,341 லட்சம். அடுத்த சுற்றிலுப்புக்கான செம்மஞ்சள் நிற சூப்பர்போல் அச்சிடப்பட்ட லாத்தர் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சுற்றிலுப்பு வாரமான 2,367 சுற்றிலுப்பு வாரத்துக்கான கப்ருக்காவின் வெற்றி இலக்கங்கள், ஆங்கில எழுத்து பி, சூப்பர் இலக்கம் 35, வெற்றி இலக்கங்கள் 8, 17, 26, 47. மீண்டும் ஆங்கில எழுத்து பி, சூப்பர் இலக்கம் 35, வெற்றி இலக்கம் 8, 17, 26, 47. கப்ருக்கா முதலாம் கோடி பரிசு பொதி 2,911 லட்சம் வெல்லப்படவில்லை. 10 லட்சம் கப்ருக்கா 2 கோடி பரிசு தொகை வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கா 3 கோடி பரிசு தொகை வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,34,80
58,280 ரூபாய். அடுத்த கப்ருக்கா கோடிபதி பரிசு பொதியாக ரூபாய் 2,920 ரூபாய் லட்சம். அடுத்த சீட்டெழுப்புக்கான மஞ்சள் நிற கப்ருக்கா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். சுபரி தன சம்பத சீட்டெழுப்பு வாரம் 925 சீட்டு இலக்கத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஜட் வெற்றி இலக்கங்கள் 4, 5, 2, 9, 7, 7. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஜட் வெற்றி இலக்கங்கள் 4, 5, 2, 9, 7, 7. சூப்பர் பரிசு 212 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 37,648 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பொதி ரூபாய் 213 லட்சம். அடுத்த சீட்டிழப்புக்கான கபில நிற சுபிரிதன சம்பத்த லொத்தர் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த அபிவிருத்தி லொத்தர் சபையான ஜய சம்பத்துவிக்கான சீட்டிழப்பு வாரம் 399வது சீட்டிழப்புக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஜட் வெற்றி இலக்கங்கள் 2, 9, 7, 7. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஜட் வெற்றி இலக்கங்கள் 2, 9, 7, 7. 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 23 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 55,60,520 ரூபாய். அடுத்த சீட்டிழப்புக்கான ஜயசம்பத்த நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சீட்டிழப்பு வாரமான 1021வது சசிரிக்கான சீட்டு இலக்கங்கள் வெற்றி இலக்கங்கள் 3, 5, 38. வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 3, 5, 38. 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 38,54,240 ரூபாய். அடுத்த சீட்டிழப்புக்கான கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். நேர்கள் கேட்டது இப்பொழுது அபிவிருத்தி லொத்தர் சபையின் நேற்றைய தினம் சீட்டிழுக்கப்பட்ட வெற்றிக்கான முடிவுகள்.

நேர்கள் இப்பொழுது தேசிய லோத்தர் சபையின் நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டு இழப்பு வாரமான 333வது சீட்டு இழப்புக்கான சுபதவசக் சீட்டு இழப்புக்கான வெற்றி முடிவுகள், ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்கள் 6140, மீண்டும் ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்கள் 6140.

அடுத்து கொவிசத்துக்கான சுற்றுலப்பு இலக்கங்களான 4459வது சுற்றுலப்பு இலக்கத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 1, 17, 45, 49. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 1, 17, 45, 49.

அடுத்து மெகா பவர் சீட்டிழப்புக்கான சீட்டு இழப்பு இலக்கங்கள். 2565வது சீட்டு இழப்பு இலக்கத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுது செட். வெற்றி இலக்கங்கள் 15, 17, 9, 17, 19. மீண்டும் ஆங்கில எழுது செட். வெற்றி இலக்கங்கள் 15, 7, 9, 17, 19. அடுத்து தன நிதானிக்கான சீட்டிழப்பு இலக்கங்களாக சீட்டிழப்பு இலக்கங்கள். 2247வது சீட்டிழப்பு இலக்கத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 4, 37, 53, 67. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 4, 37, 53, 67.

அடுத்து சுபதவசத் வெற்றி இலக்கங்கள். சிட்டிழப்பு இலக்கங்களாக 333வது சிட்டு இழப்பு இலக்கத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 6140. மீண்டும் 6140. அடுத்து மகஜன சம்பத்துவுக்கான சிட்டிழப்பு இலக்கங்களாக 6217வது சிட்டு இழப்பு இலக்கத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 4035513. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 4035513. நேர்கள் இப்பொழுது கேட்டது தேசிய லொத்தர் சபையின் நேற்று தினம் சிட்டிலக்கப்பட்ட லொத்தருக்கான வெற்றி முடிவுகள்.

சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நிகழ்ச்சியோட நேரம் காலை 7 மணி கடந்த 54 நிமிடமாக இந்த வேலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். தர்ணிகலை சத்ய சிலந்தனுடைய 49வது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாராம். அவரை வாழ்த்துவதாக அம்மா பூவதி, மனைவி ஜெயந்தி, பிள்ளைகளான அஸ்வினி, பிரதீக்ஷா, பாரதி ஆகியோர் வாழ்த்துவதாக இந்த பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தினை அனுப்பியிருக்கிறாங்க. நாங்களும் வசந்தம் மிகவும் சார்பாக சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக பணாவத்திலிருந்து சித்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இன்று தன்னுடைய அன்பு தம்பி தம்பியினுடைய மகனான சஞ்சீவன் தன்னுடைய 17வது பிறந்தநாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பமா அலமேலு, மாமி சித்ரா, மச்சான் ரோஷன் கவிஷன், அப்பா ரவி, அம்மா புஷ்பகாந்தி, தங்கை வசனியா, பெரியப்பா ராசகுமார், பெரியம்மா புஷ்பராணி, அக்கா கிஷானி, தம்பி இனோக்ஷன் ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஹட்டன் யசோதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பகவந்தலாவையில இருந்து லலிதன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்க மக்கா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு நவீன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நர்மதா வந்திருக்கிறாங்க. சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு போல்வின் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷ நிகழ்ச்சியோடு ரோனிகா மகள் மரிய டென்சிலா, மரிய கார்மேல் ஆகியோர் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு அட்டாம்பிட்டியிலிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. கந்தப்பழந்து சித்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், அதே போல பேருவாய் தர்கா நகர் ரேம்ஸ்தான் ரிந்தாஸ் வந்திருக்கிறாங்க. மதுரையிலிருந்து சண்முசுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. திஸ்ஸ மகராமையிலிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சுதா வந்திருக்கிறார். பத்தனிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்ற அன்பான காலை நேர வணக்கங்களோடு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டெலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இவர்களும் இணைத்துக்கொண்டு நிகழ்ச்சி என்று நானும் விடைபெற்று செல்லப் போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சி

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
2: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான காலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு உற்சாகமா சந்தோஷமாக சுறுசுறுப்பாக இணைந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு நேர்களுடைய கருத்து மேடையாக இருக்கிறது. இன்றும் காத்திரமான உங்களுக்கான ஒரு தலைப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன தலைப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருப்பீங்க. பொதுவாக ஒவ்வொரு நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியும் உங்களுக்கான ஒரு காத்திரமான தலைப்பு தருவது இருக்கு, தருவது வழமை. இன்றும் என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டமா இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை முன்னெடுத்து செல்வதற்கு பொதுவாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனையை நாங்க வந்துட்டு இன்னொருத்தர் சொல்லி ஆறுதல் எடுத்து அதுக்கான தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக இருந்தாலும் சரி, ஒரு பசி வந்தா அல்லது ஒரு நல்லது கெட்டது வந்தா அல்லது ஒரு பயணத்துக்காகவோ படிப்புக்காகவோ ஏதாவது ஒன்றுக்காகவோ இது கட்டாயம் தேவை. அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னா, பசி வந்தா பத்தும் பறந்து போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது இருந்தா தான் அது நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எனவே இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளவுதான் சொந்த பந்தங்கள் எங்களுக்கு கூடிய சூழ்ந்து இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயமா தேவையா இருக்கும். எனவே பசிச்சா சாப்பிடணும், சாப்பிடறதுக்கு பணம் வேணும், பணம் இருந்தா தான் அந்த பசி எங்களுக்கு நிறைவடையும். எனவே சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு விஷயமும் எங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் சொல்ல போறீங்க. என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா பணம் முக்கியமா பாசம் முக்கியமா? எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கணும், ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றதுக்கு பணம் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, பணம் எல்லாம் முக்கியம் இல்லைங்க, இப்ப இருக்கிற காலத்துக்கு பாசம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத நீங்க அழைப்பு ஏற்படுத்தி சொல்லலாம். 10 மணி வரைக்கும் GR உங்களுடன் இணைந்திருப்ப நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு அழைப்பேற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 011-2775-0011-2775-0111 அழைப்பேற்படுத்தலாம். பேஸ்புக் ஊடாகம் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றம் செய்து கொள்ள முடியும். வாழ்க்கையில இப்ப இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயமே தேவை. எவ்வளவு பந்தபாசமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழல் இருக்கிற உறவினர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டில் இருக்கிற இருந்தாலும் சரி, பாசத்தை கொடுத்துட்டு பாசம் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். எனவே சந்தோஷமாக நாங்க இருக்கணும். காலையில பிள்ளைகளுக்கு தேவையான சாப்பாடுல இருந்து, அவங்களுக்கு தேவையான துணிமணில இருந்து, அவங்களுக்கு தேவையான படிப்புக்கு தேவையானது, வாழ்க்கைக்கு தேவையானது, அதே போல எங்களுக்கு தேவையான ஒரு வாகனம் வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை செலவு பண்றதுக்கு பாசம் முக்கியமா, பணம் முக்கியமா, அதை நீங்க தான் சொல்லணும். எனவே வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், எல்லாமே வாங்கணும், எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது பாசம் இருந்தா தான் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? இல்ல இதெல்லாம் தேவையில்லை, இப்ப எல்லாம் பாசத்துக்கு மதிப்பே இல்லை, பணம் இருந்தா மட்டும்தான் எல்லாவற்றையும் வாங்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், பாசத்தை கூட வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருப்பாங்க இல்லையா? அழைப்பேற்படுத்தி பேசலாம், உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்க. பேஸ்புக் கூடாக தொடர்ந்து மிளந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு நேர்களுடைய கருத்து மேடை.

0: சொல்லுங்க.
1: நேயர்களின் கருத்து மேடை.
0: கருத்து மேடை
2: 102.6 102.8 நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு வசந்தத்தோடு கிடைந்து ரொம்ப சத்தமா காலை பொழுதோடு உற்சாக சுறுசுறுப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் காலை 8:15 கொண்டிருக்கிறது. இன்று நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் நான் இன்று உங்களோடு பகிர்ந்த தலைப்பாக இருந்தது, வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாசம் முக்கியமா பணம் முக்கியமா? இல்ல பாசம்தான் முக்கியம், பாசத்தை வச்சு நாங்க என்ன வேணானா செய்யலாம், எதை வேணானா வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அழைப்பு ஏற்படுத்துங்க, பேசலாம். வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0-1-2-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-5-1-1 அழைப்பு ஏற்படுத்தலாம். பேஸ்புக் கூட ஆகும் இணைந்து கொள்ளலாம். இப்ப கூட பேசுறதுக்கு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்த வேகத்துல போயிட்டாரு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம், யார் இது?
3: நான் மருதமுனை கலீல்.
2: கலில், இனிமையான காலை பொழுது வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம், நன்னமாக இருக்கிறேன். நீங்கள்?
2: ரொம்ப நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க.
3: இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் மேடம்,
2: ஓகே,
3: கட்டாயம் பணம் தேவைப்படுகிறது. எதற்கு எடுத்தாலும் காசு இல்லாமல் அல்லது பணம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நடத்த முடியாமல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொருளாதார கஷ்டம் உருவாக்கும். எனவே அன்றாட வாழ்க்கை செலவுக்கு கூட பணம் தான் முன்னிலையில் நிற்கிறது. காலையில எழுந்து பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவது முதல் தூக்கத்துக்கு போகும் வரை செலவுதான். காலை சாப்பாடு, பகல் சாப்பாடு, இரவு சாப்பாடு, அது இடையிடையிலே செலவுகள், மருத்துவ செலவுகள், அதே போல மின் கட்டணம், வருகின்ற நீர் கட்டணம் என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போகலாம். திடீரென்று வருகின்ற மருத்துவ செலவுகள். எனவே காசு என்பது, காசு இல்லாமல் பொழுது போவதே கஷ்டம்.
2: பாசம் எல்லாம் தேவையில்லை, பாசம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு பாசம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, காசுதான் முக்கியம்.
3: பணம் வேணும், ஆனா பாசம் இயல்பாகவே நம்மளோடு இருக்க வேண்டும்.
2: ஏதாவது ஒண்ணுதான் நீங்க சொல்லணும், பாசமா பணமா? அப்படி
3: பணத்தை பத்தியே
2: சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி. நன்றி
3: நன்றி நன்றி.
2: சரி, அவர் பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ இன்னும் ஒருத்தர். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம், நான் மஞ்சந்தடுவாபதி. இந்த நேரத்தில் அம்பாறையில் இருந்து தொடர்பை
2: ஏற்படுத்திருக்கின்றேன்.
4: நான் நலமாக இருக்கின்றேன், நீங்களும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க.
4: உண்மையிலே அருமையான தலைப்பு. உண்மையில் பணம் தான் முக்கியம் என்று இந்த வேலையில் கருதக்கூடியதாக இருக்கு.
2: ஒரு கஷ்டம் கவலை எல்லாம் வந்தா எங்களுடைய தோல் கொடுக்கறதுக்கு நண்பனோ அல்ல வீட்டுல இருக்கிறவங்களும் தேவையில்லை, எங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன?
4: இல்ல, அப்படி நினைக்கவில்லை. பணம் முக்கியமா தேவைப்படுகிறது. அதாவது கொடை கொடுப்பவர்கள் பிள்ளைகள் அயலவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்கள் நெழுவி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எனவே அந்த வகையிலே கட்டிய மனைவி தொற்றினர் பிள்ளை இவர்கள் கைவிடுகிறார்கள். அந்த வகையில்தான் இந்த இதயங்கள் பாதிக்கப்படுகிறது. ஆகவே பணம் தான் தேவைப்படுகிறது. அனைவரும் புரிந்து வாழ்வது நலம் என்று என்னுடைய உள் மனசு சொல்கிறது.
2: ஓகே, நன்றி நன்றி. சரி ஓகே, இனிமொருத்தர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இது?
5: பெரிய நிலாவணை சாந்தி.
2: சாந்தி சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கின்ற மேடம். உங்கள் நலத்துக்கு இறைவன் என்றென்றும் துணை புரியும்.
2: ஓகே, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. பணம் முக்கியமா பாசம் முக்கியமா?
5: எனது கருத்து பணம் தான் முக்கியத்துவம். ஏனென்றால் ஒன்று ரெண்டு இந்த பாடல்களை பார்த்து கொண்டால் பணத்தின் புகழ்ச்சியைத்தான் சொல்கின்றார்கள், ஆனால் பாசம் துரோகம் செஞ்சதாகத்தான் சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னா அந்த பாசம் இருக்கிற இடத்துக்கு பணம் வேணும், அதனால இந்த பணம் தான் முக்கியத்துவம் மட்டும் இல்ல மேடம். எனது இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், நான் எனது கூட பிறந்ததிடம் பாசமா வைத்திருந்தேன், கொஞ்சம் போனட்டா கொஞ்சம் பேசுவோம்னு, இல்ல அவக்கு ஓடுமா வேண்டு போட்டு போகின்றார். ஆனா என்னிடம் பணம் இருந்தால் நான் காட்டு போட்டு புதிதாக எனது செயலை செயற்படுத்துவதற்கு பணம் தாமிக்கா இருந்தாலும் மேடம், பணம் காசையத்தான் கடவுளப்பா என்று சொல்லி.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த மருத்துவர் இருக்கிறாங்க, அவங்களாவது பாசம் சொல்லுவாங்கன்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். உங்களுடைய வானொலி படிந்த சத்தத்தை குறைச்சு வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க.
6: வணக்கம்.
2: ஓகே வணக்கம், யார் இது, எங்கிருந்து பேசுங்க?
6: தேவி அக்கா.
2: தேவி எங்கிருந்து? ஓகே, எப்படி இருக்கிறீங்க?
6: நலமா இருக்கேக்கா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கிறேன்னா. அப்புறம் உங்களுடைய கருத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்க.
6: என்னோட கருத்தக்கா, பணம் தான் முக்கியம்.
2: என்ன காரணம்?
6: பணம் என்னன்னா, பணம் வந்து பிள்ளைகளுக்கு செலவு செய்யறதுக்கு, பாடசாலை செலவு, நம்மட செலவுகளை செய்யறதுக்கு பணம் இருந்தா தானா பாசம் வரும். பணம் இல்லனா பாசம் இல்ல.
2: ஓகே, ரொம்ப நன்றி.
6: பணம் தான் முக்கியம்.
2: ஓகேமா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கருத்துக்கு. இருமொருத்தர் இருக்கிறாங்க, அவங்களோட பேசிட்டு அடுத்த பாடலோடு இணைந்திருக்கலாம் இப்போ. ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். யார் இது?
0: அதாவது இந்த காலகட்டத்தில் பணம் இருந்தால் பாசம் தேடி வரும். பணம் இல்லாவிட்டா எதையுமே சாதிக்க முடியாது. காலை முதல்
2: நேர்களின் கருத்து மேடை.

0: கேட்கறீங்க. நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சி நேரமை பொழுது 8:24.
1: மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை அண்ணளவாக 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகின்றது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாய் செலவிடுகிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். அது உங்களின் பொறுப்பு.
0: பாதுகாப்பாக செல்வோம்.
2: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நேர்களுடைய கருத்து மேடையாக இருக்கிறது. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். 10 மணி வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் வசந்தத்தோடு இணைந்து. www.vasanthamfm.lk என்ற கிடைக்கும் பக்கம் கூட இணைந்திருக்கலாம். நேரம் காலை 8:31 கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த வானிலையை பார்த்தா கொஞ்சம் தெளிவான ஒரு வானிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவுதான் சந்தோஷம் வீதியில எக்கச்சக்கமாக கொட்டி கிடந்தாலும் அதை பார்க்கணும்னு சொன்னா எங்களுக்கு பணம் வேணும், பாசம் வேணும், இப்படி ரெண்டுலாம் இருக்கு. அதெல்லாம் இருந்தா தான் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மத்தவங்களுக்கு மத்தியில இருக்கும். சரியா? ஓகே. எவ்வளவு சந்தோஷத்தை நாங்க அனுபவிக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க ஆரோக்கியமா இருப்போம். அதே நேரத்துல பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய பயணங்கள், வெளியிடங்கள், நீங்க போகின்ற போது சாலையோரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தூர பயணமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பக்கத்துல இருந்து இந்த தெருவுக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதும் சரி, கவனமாக பாதுகாப்பாக உங்களுடைய வாகனம் செலுத்திக் கொள்ளணும். சொன்னா வீதி விபத்துகள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கு. வீதி விபத்துகளை முற்றாக தடுக்க முடியாது, கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். சொன்னா எதிர்காலத்துல இப்படியான நிறைய பேர், ஒரு குடும்பத்தில் இருக்கிற தலைவர்கள் ஆகட்டும், நாங்க ஒரு உயிரிழப்பு அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உயிர் ரொம்பவே விலை மதிக்க முடியாத ஒரு பெருமதியான ஒரு பொக்கிஷம். எனவே உயிர் போனா அது எங்களுடைய உடல் உறுப்புகள் போனா திரும்ப வர முடியாது. எவ்வளவு பேர் வீட்டுல இந்த விபத்துக்களால பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தை இழந்து இன்னும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும் அந்த வலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனவே வீதி விபத்துக்களை குறைப்பதற்காக ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்காவின் வேலை திட்டத்தின் கீழ் டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வீதி விதிமுறைகள் தொடர்பாக தெளிவூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2nd கட்டம் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இருக்கிற சந்ததிகளுக்கு இந்த வீதி விதிமுறைகளை தெளிவாக எடுத்துரைத்தினூடாக குறுநாடகங்கள், அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை செய்து கொள்வதனூடாக எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியும். அதுக்கான வேலை திட்டங்கள் தான் கிளின் ஸ்ரீலங்காவின் டேக் கேர் வேலை திட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதுக்கான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN வலையமைப்பு. அதே போல வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கந்த எஃப்எம் ஊடாக இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பா அமைகட்டும். அதே போலதான் நாங்க பாதுகாப்பாக சந்தோஷமாக இருந்தா தான் எங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இல்லையா? நாங்க பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனா எங்களுக்கு பக்கத்து வீட்டுல போய் பிள்ளை கேட்கும் அம்மா கிட்ட எனக்கு பிரியாணி செஞ்சுட்டாங்க, தோசை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல எங்களுக்கு பாசம்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது. பக்கத்து வீட்டுல போயிட்டு நாங்க போயிட்டு தோசை கேட்க முடியாது, பிரியாணி கேட்க முடியாது, ஏன்னா அவங்க பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பணம் இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்க முடியும் இல்லையா? சோ இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இது?
3: விஸ்வநாதன்
2: சொல்லுங்க. பணம் முக்கியமா பாசம் முக்கியமா வாழ்க்கைக்கு?
3: என்ன பொறுத்தல மேடம், பாசம் தான் முக்கியம். என்ன மேடம், நாங்கள் ஒரு குழந்தை வளர்த்தாலும் மேடம், அந்த குழந்தையை பாசத்தோடு வளர்த்து அவங்க அலாலட்சி பெரிய அளவு அவங்களும் தொழில் அதுவும் ஒரு பணம் தான் மேடம்.
2: அப்ப
3: இப்போது ஒரு பாசம் தான் மேடம் முக்கியமான அந்த பணம் பொறுமை இருக்கு. நம்ம பணத்துக்காக பாசத்தை மேடம் அண்ணனையும் தள்ளி வீசிட்டா மேடம், நாங்கள் பணப்பயத்திலே இருந்தா கணக்கு நாங்கள் பணப்பயத்திலே திருவுதான மேடம். பாசம் முக்கியம் மேடம், என்ன பொறுத்தலாம பாசம் முக்கியம்.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஓகே ஓகே, விஸ்வநாதன் சொல்லி இருக்கிறாரு அவர் மட்டும்தான் இப்ப பாசம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ இன்னொருத்தர் இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ,
2: வணக்கம். யாரு இது?
4: அன்பு அறிவிப்பாளர்களே.
2: வணக்கம் வணக்கம். யாரு?
4: புத்தளத்து நிஷா வைக்கிறேன்.
2: நிஷா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
4: பாசம்தான், பாசம்தான்.
2: சரி, பாசம்தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்ல?
4: பணம் முக்கியம் இல்ல, ஏன்னா பணம் இன்று வரும் நாளைக்கு போயிரும். ஒரு நோய்வாய்ப்பட்ட நேரத்துல பாருங்க, பாசம்தான். பணம் வராத அறிவிப்பாளர்களே,
2: உங்களுக்கு
4: தெரியும் சஹாரா பாலைவனத்துல பணம் பணம் இடம் கொடுத்ததா இல்ல? பாருங்க, எத்தனையோ உயிர்கள் அநியாயமா பறிபோச்சு. அந்த டைம்ல பாசம் தான் எங்களுக்கு தேவைப்பட்டது.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்.
4: நன்றி, வணக்கம்.
2: ஓகே ஓகே, நல்ல கருத்து, நல்ல தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
2: யார் இது?
5: நான் ஓட்டமாவடி கவுஸ்.
2: கவுஸ், எப்படி இருக்கீங்க?
5: நான் நலமா இருக்கிறேன் மேடம், நீங்களும் நலமா இருக்கிறான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
2: ரொம்ப நன்றி, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க.
5: என்ன கருத்து வந்து பாசம் தான், ஏன்னு சொல்ல நாங்கள் பாசமாக மனைவியோட இருந்தால் உழைக்கணும் என்ற ஆர்வம் வரும். பிள்ளைகளோட பிள்ளைகள் எங்களுக்கு பாசம் காட்டினால் உழைக்கணும் என்ற ஆர்வம் வரும். உழைக்க போனால் பணம் வீட்டை வந்து சேரும்.
2: பாசம் இருந்தா தான் எல்லாம் கிடைக்கும்.
5: பாசம் தான் முக்கிய முக்கிய.
2: ஓகே, ரொம்ப நன்றி. சரி, ஓகே. இன்னும் ஒரு தருகிறாங்க, நீங்கள் மழை பேட்படுத்துங்க, நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு. பாசம் முக்கியமா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது? எல்லா பணம் தான் முக்கியம். எங்களுக்கு எங்களுடைய நிறைய செலவுகள் இருக்கு, எக்கச்சக்கமான செலவு இருக்கு. பக்கத்து வீட்லயோ சகோதரன்ட்டையோ அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்டயோ கேட்க முடியாது இல்லையா? அப்போ பணம் இருந்தா தான் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆள் பேட்படுத்துங்க வலிமையான தொலைபேசி இலக்கங்கள். இப்போ இன்னும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், யார் இது? நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வருகிறது பாடல். இது அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக ஏ ஆர்

0: வசதிமேகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நிரம்பி பொழுது 8:42.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 வசந்தம் FM. வசந்தம் FM.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: இது மக்கள் சூடிய மகுடமே.
6: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகிறது.

இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டேயாக சிறப்பிக்க ஆரம்பிக்கின்றார் இயக்குநராக நடிகராக தன்னை அலங்கரித்துக் கொண்ட சக்தி சிதம்பரம். வருகிறது பாடல், இது சார்லி சாப்ளின் 2-3 படத்துக்காக.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நீங்க சொல்லுங்க
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை
1: கருத்து மேடை.
2: 1026 1028 வசந்தத்தை நீங்க சொல்லுங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேர்களினுடைய கருத்து மேடையா இருக்கிறது. நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். 10 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். உஜயமான சுறுசுறுப்பான ஒரு புத்தமதி ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிற விடுமுறை நாள்ல. ஓகே, நேரம் காலை 8:48 கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா பணம் முக்கியமா, பாசம் முக்கியமா, அதை நீங்க தான் அழைப்பேற்படுத்தி வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வழமையான தொலைபேசி இலக்கங்கள் அழைப்பேற்படுத்துங்க. அதே போல பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். இரவு நாங்க தூங்குறதுக்கு போகும்போதே நிறைய விஷயங்களை யோசிப்போம். அது எங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைக்குரிய தரக்கூடிய விஷயமாக இருக்கும். நாளை காலையில இது வாங்கணும், நாளை காலையில இந்த பிரச்சனைகள் வரும், இதுக்கெல்லாம் பணம் தேவை. காலையில மகன் வந்துட்டு மகனும் மகளும் இது கேட்பாங்க, அது வாங்கி கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கிளாஸ் ஃபீஸ் கட்டணும், வாகனத்துக்கு அது இருக்கு, மின்சாரம், நீர், இப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை இரவு முழுக்க யோசிப்போம். அதனால எங்களுடைய பாதி சந்தோஷம் காணாம போயிரும். அதுக்கால இப்ப பணம் இருந்தா எங்களுடைய 70-80% சந்தோஷங்கள் எங்களுடைய வாழ்க்கையில திரும்ப வரும். இதுக்கெல்லாம் தேவை பணம் தான். பணம் இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதே அளவு பேர்படி பேசுங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
2: வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் இது?
3: நான் மருதமுனை ஆதம் அலி.
2: ஆதம் அலி சொல்லுங்க, உங்களுடைய கருத்து பணம் தான் முக்கியமா காசு முக்கியமா?
3: பணம் தான் முக்கியம். விடிஞ்சொழுமினா பணம் தான் தேவைப்படும்.
2: என்ன காரணம்?
3: காரணம் ஹீரி மீன் 1.5 கிலோ போகுது. ஹீரி மீன் 1.5 கிலோ எங்க கிழக்கு மாநிலத்துல அந்த அளவுக்கு போகுது மேடம். பணம் இருந்தால் பாசம் தானாகவர்.
2: ஓகே, நன்றி. அழைப்பில் இருந்தா பேச முடியல. சரி, இன்னொருத்தர் இருக்கிறாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
2: சரி, ஓகே, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. வாழ்க்கைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல பணம் வேணுமா?
4: பாசம் தான் கிடைக்க மாட்டேங்குது.
2: இது என்னடாது, பாசம் தான் வேணும் ஆனா பாசம் கிடைக்க
4: மாட்டேங்குது.
2: அப்ப பணம் தான் வேணும் அப்படின்னு
4: மனசு
2: மாத்தியும் அது உண்மைதான். சரி, ஓகே, நன்றி. பணமா பாசமா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுங்க, அழைப்பேற்படுத்துங்க இப்ப பேசுறதுக்கு. வணக்கம். யார் இது? பிரேமா சொல்லுங்க. இப்ப என்ன பணம் முக்கியமா பாசம் முக்கியமா அப்படிங்கிறீங்க? ஒரு சில பேர் தான் பாசம் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. தொடர்ந்து மெளிந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க, நேர்களுடைய கருத்து மேடையாக இருக்கிறது. வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பணம் தான் இருந்தா மட்டும்தான் நாங்க நிறைய நகைகள் வாங்கலாம், அழகான உடைகள் வாங்கலாம், பிடிச்ச சாப்பிடலாம், வாகனம் வீடுகளை வசதி வாய்ப்பாக கட்டி நல்ல படிப்பெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் இருந்தா தனிமையா தான் இருக்கணும், பாசம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதையும் நாளை பேசுங்க.
0: இந்த உலகமே உன்னை

0: சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 71 9 79 76 38.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.

பணமா பாசமா அடுத்த மணி தேல துணும் சந்தோஷமா வச்சாமா பேசலாம். 102.6 102.8 வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது காலை 9 மணி டாட்

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழிப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபடும் பாதாள உலகக் குழு உறுப்பினர்களான மோதர நிபுண என்பவரின் சகோதரர் மற்றும் புல்மண்டல் சங்க ஆகிய இருவரும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதா

0: அப்பொழுது அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டனர். இலங்கையிலிருந்து தப்பியோடிய அபுதாபியில் மறைந்திருந்த இவர்கள் மத்திய கிழக்கு போரின் பொழுது ஈரான் தாக்குதலுக்கு பயன்படுத்திய ட்ரோன் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை தங்களிடம் வைத்திருந்த குற்றச்சாட்டுக்காக அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டனர். அதன் பின்னரே அவர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இஸ்லாமாபாத் அமைதி உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட மாட்டாது என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாயியை மேற்கோள் காட்டி அந்நாட்டு அரச ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிலவி வரும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது நிரந்தர அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் இஸ்லாமாபாத் அமைதி உடன்படிக்கை இன்று கைச்சாத்திட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனித்தியல செய்திகளை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8.
1: நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுங்க. பாசம் முக்கியமா, பாசம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்கும், பணம் எல்லாம் தேவை அப்படின்னு நினைச்சா கால் பண்ணுங்க, பேசலாம். அதே போல இல்ல இல்ல, ஒரு எல்லா வேலைகளையும் பாக்குறதுக்கு பாசத்தை கூட வாங்குறதுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் என்னோட பகிர்ந்து கொள்ள நாலு பேர் படித்து கொள்ள மேல தொலைபேசி இலக்கங்கள் 0712 5001 அதே போல 0712 5111 கால பேர் படுத்தலாம். பேஸ்புக் கூட அமைந்து உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை பதிவேற்றம் செய்து கொள்ள முடியும். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இந்த மனித இல்லத்தில் யாருன்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: அருள்மொழி, எப்படி இருக்கீங்க?
3: நான்
2: நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க உங்களுடைய கருத்தை. பாசமா பணமா?
3: பாசம் தான் முக்கியம். இவ்வளவு பணம் சொத்து பத்தி இல்லாட்டியும் பாசம் வந்து இல்லாட்டி அனாதான்.
2: உங்களுக்கு பாசம் தான்,
3: பாசம் தான், பாசம் இருந்தாதான் இருந்தாலும் சாதிக்கலாம். பாசம் தானே, பணமும் வேணும் எல்லாம் வேணும், ஆனா பாசம் தான் முக்கியம்.
2: சரி, ஓகே, நன்றி.
3: நன்றி.
2: ஓகே, சரி, ஓகே. இன்னும் ஒரு தடவை இருக்கிறாங்க, பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் அக்கா.
2: வணக்கம், யார் இது? ஓகே, சொல்லுங்க உங்களுடைய கருத்தை.
4: பணம் தாக்கா முக்கியம், பணம் இல்லாட்டியும் பாசமும் இல்லக்கா.
2: என்ன காரணம்?
4: காரணம்னா பணத்தை, பணம் இருந்தா தானேக்கா பாசமே தேடி வருது, இல்லாட்டி பாசமே ஒண்ணு இல்லையாக்கா. பணத்துக்காக, பாசத்துக்காக எங்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேக்கா. பணம் இல்லாதனால பாசம் தான் தூரமா போயிருக்கேக்கா.
2: ஓகே, ஓகே, சரி, ஓகே, நன்றி.
4: நன்றி அக்கா.
2: ஓகே, இதே போல இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, அழைப்பேட் படுதுங்க. நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறீங்க. பாசமா பணமா, வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு இப்ப எங்க கூட பேச. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், யார் இது?
5: ஹலோ,
2: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய கருத்தை.
5: பணம் இருந்தா பாசம் வரும், எல்லாம் வரும், எல்லாம். பணம் இருந்தா எல்லாம் வரும், பணம் மூணும் பாசம் மூணும்.
2: உங்களுக்கு என்ன வேணும்?
5: பணம் இருந்தா தான் பாசம் தேடி தேடி வரும்.
2: சரி, ஓகே, நன்றி. எல்லாருமே பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு சில பேர் தான் பாசம் அதுதான் வேணும், பணம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒருத்தர் கூட பேசிட்டு பாடல் கேக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன் விமலா தேவி.
6: நானும் நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க உங்களுடைய கருத்தை.
6: உண்மையிலேயே வாழ்க்கையில வந்து வாழ்றதுக்கு முக்கியம் பாசமும் ஆரோக்கியமும் முக்கியம்.
2: நாங்க கேட்டது பணமா பாசமா
6: இருந்தா நாங்க பணத்தை சும்மாவே தேடிக்கொள்ளலாம்.
2: உங்களுக்கு என்ன தேவை?
6: ஆனா எனக்கு வேணும் பாசம். பணம் இல்லாம வாழ முடியாது, ஆனா அளவோட இருக்கணும். முக்கியம் பாசம். பாசம் இருந்தா தான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை காங்கலாம்.
2: சரி, ஓகே, நன்றி.
6: நன்றி,
2: நன்றி. தொடர்ந்து மனிந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க, நேர்களுடைய கருத்து மேடையாக இருக்கிறது. வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா பணமா பாசமா? வாங்க பேசலாம். நீங்க சொல்லுங்க. நேரம் காலை 9:19 நிமிடம்.

0: சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை. சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படின்னு எங்களை பார்த்து பணம் சொல்லும். எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்த ஒருத்தர் வந்துட்டு எங்க கிட்ட உதவி கேட்கும் போது ரொம்ப பாசமா இருப்பாரு. நண்பராக இருக்கட்டும், சகோதரன் சகோதரியாக இருக்கும், அம்மா அப்பா இருக்கட்டும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் இருக்கும், அவ்வளோ ஒத்துமையாக ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கமாக இருப்போம், அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஒரு உதவி அப்படின்னு கேட்டு வரக்கில்ல, நாங்கள் உதவி செய்யலை அப்படின்னு சொன்னால், உதவி அப்படிங்கிறது ஒரு பணம் தான். எனவே அந்த பணத்தை நாங்கள் கொடுக்கல, அது எங்ககிட்ட இல்லாமத போது, எங்ககிட்ட இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எனவே அதை நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத போது அந்த இடத்துல அந்த பாசம் உடைஞ்சி காணாமல் போயிடுது. என்னடா நாங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருக்கிறோம், எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறோம், சப்போர்ட் பண்ணுறோம், அவங்களோட கஷ்டம் நஷ்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஆனால் அந்த இடத்துல எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இவரால் போதே, அப்ப இவரு கூட இருந்து என்ன செய்யற அப்படிங்கிற மாதிரி தோணும். அது கணவன் மனைவிக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா. அப்போ இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற நேரத்துல வாழ்க்கையில சந்தோஷத்தை தொலைக்கிறோம். அப்ப எதுக்கு இந்த பாசம், பணம் தான் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் மாறினவங்களும் உண்டு, ஆனா மாறாம அதை கடந்து போனவும் உண்டு. கணவன் மனைவிக்கு இடையில நிறைய அந்யோன்யம் இருக்கும், பாசமா இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல மனைவி எதிர்பார்க்கறது கணவனுக்கிட்ட பணம், நீங்க நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வசதி வாய்ப்பா இருக்கணும், நானும் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சமுதாயத்துல நல்ல ஒரு பேரோட வசதி வாய்ப்பா இருக்கணும் அப்படின்ட்டு மனைவி ஆசைப்படுவாங்க. அதுக்காண்டி கணவனை வந்துட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி எங்களை சுற்றி இருக்கிற சமூகத்திட்ட நாங்க பாக்குறோம், கேட்கறோம், கேள்விப்படுறோம். அதே நேரத்துல கணவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பாசமா வளர்த்த தன்னுடைய தாய மறந்துடுவார் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. அந்த தாய்க்கு தேவையான சுகம் இல்லாம இருக்கும், மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லாம இருக்கும், ஏன் ஒரு சராசரியாக அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்க கூட மாட்டாங்க. அவ்வளவு பாசமாக இருந்த தன்னுடைய தாயே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால மறந்துடுவாங்க. அந்த தாய்க்கு தேவையான எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா பணம் தான் வேணும். பணம் இல்லைன்னு சொன்னா தாய்க்கு பணத்தை செலவழிச்சா இங்க மனைவி சண்டை பிடிப்பாங்களே, கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள இருக்கலாம், இல்ல மனைவியோட ஒரு தூண்டுதலா இருக்கலாம். எனவே பணம் அப்படிங்கிற விஷயத்துல பாசத்தை நாங்க மறந்துடும், அந்த பாசத்தால நிறைய விஷயங்கள் இழந்துடக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கு. வாழ்க்கையில எங்களை சுற்றி சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா பணம் தான் வேணும். நாங்க ஏசி ரூம்ல இருக்கணும், வசதி வாய்ப்பாக இருக்கணும், ஒரு சுகம் இல்லைன்னு சொன்னா எங்களை சுற்றி 1000 பேர் இருக்கணுமா, இல்ல அந்த ஏசி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கணும், ஆனா நாங்க தனியே இருப்போம். எங்களை நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் வேணும், எங்களுக்கு பணம் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா. அளவு பெட்படுத்துக்கு பேசலாம், வளமையான தொலைபேசி இலக்கங்கள் இப்ப எங்க கூட பேசுறதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இது?
2: உங்களோட வானொலி நண்பர் காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பு. உங்களோட வானொலி எப்பயுமே ரொம்ப காலத்துக்கு ஏற்ற தலைப்புகள் நிறைய தடவை வழங்கியிருக்கு. அந்த வகையில உலகத்தை பாருங்கக்கா, இந்த பணம் தான் முழு காரணமும் அவ்வளவு பிரச்சனைக்கும். குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பணம் இல்லாட்டி குடும்பத்துல அன்பு இல்லாம போகுது. அப்ப இந்த உலகமே அப்படிதான் மாறி இருக்குது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா பணம் தான் காரணம். என்னன்னு கேட்டா அன்பு பாசம் இல்லாம போகுது. நல்ல ஒரு மனிதர, நல்ல குணம் உள்ள மனிதர்கள் இருக்கும் பாசத்துக்கு நிறைய வெளியூட்டிருக்கா. அதே மாதிரி கெட்ட எண்ணங்களும் பாசமே இல்லாத மனிதர்கள் இருக்கிற பணத்துக்கு வெளியே இல்லக்கா. இதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளணும், பாசத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு காசு இருந்தா எடுத்து பாசத்தை வாங்கலாம்னு எல்லாம் உங்களோட வானொலியில சொல்ற எல்லா நிறைய பேர் வந்து சொல்றாங்க அப்படித்தான். ஆனா அது இல்லக்கா. வாங்க முடியாத பாசத்துக்கு, பணத்தினால வாங்க முடியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கா. ஒரு மனிதருக்கு நிறைய தாகமா இருக்கையில ஒருத்தர் காசு மட்டும் கொடுத்து அவருக்கு பத்தாது, அவரோட வாய முடியாத நேரத்துல அவருக்கு எடுத்து தண்ணி ஒண்ணு எடுத்து கொடுத்து அவருக்கு ஊட்டி உடைக்க இந்த பாசம் உள்ளவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த பணம் அதிகமா திமிரிலையும் இல்லைன்னு சொன்னா இந்த பணத்தினால எல்லாத்தையும் உலக போர்களை பாருங்க, யுத்தங்களை பாருங்க, எதற்காக எல்லாம் செய்யறாங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லக்கா. வாழ்க்கை
1: பாசம்தான் முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறீங்க. வணக்கம். வணக்கம், யாரது?
3: இருக்கா?
1: ஓகே, பாசம் முக்கியமா பணம் முக்கியமா வாழ்க்கைக்கு?
3: பணம் தாக்கம் பணத்துக்கு பாசம் ஒவ்வொரு இடத்துல தோட்டம் போயிருவாங்க.
1: நன்றி. ஓகே, இதே போல இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இது?
4: நோட்ல இருந்து பாலகிருஷ்ணன் பேசுறேன்.
1: பாலகிருஷ்ணன் சொல்லுங்க, பாசமா பணமா? வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை அலைபடுத்துங்க, நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், தொடர்ந்து இருக்கலாம். நேரம் காலை 9:28.

0: எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரமை பொழுது காலை 9:33.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.88.
2: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
3: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
4: அவளோட சிரிப்பு,
3: அவனோட பார்வை,
4: அந்த நொடிகள் தான் காதல்.
5: நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தத்தோடு கிடந்து சந்தோஷமா சுறுசுறுப்பா ஒரு காலை பொழுதோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். நேர்களுடைய கருத்து மேடையாக இருக்கிறது பணமா பாசமா வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முக்கியம் அப்படின்னு தான் இன்னைக்கான தலைப்பாக இருந்தது. அழைப்பேற்படுத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பணம் தான் முக்கியம், அதே போல ஒரு சில பேர் பாசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் தொடர்ச்சியாக அழைப்பேற்படுத்துங்க, பேசுங்க. அதாவது இப்போ ஒரு ஒரு ஒரு வீட்டில் வந்துட்டு ரெண்டு சகோதரர், அதில் ஒரு சகோதரர் வந்துட்டு வேலை நிமித்தமாக வெளிநாடுக்கு பயணிக்கிறார், அந்த வெளிநாட்டில் இருக்கிறாரு. குறிப்பாக அதாவது ஒரு பிரபலமான ஒரு நாடுன்னு சொல்லலாமே, துபாயில் இருக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு லட்சக்கணக்கில் சம்பளம். அப்போ அவர் வீட்டுக்கு அம்மாவுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்குமோ அல்லது ஒவ்வொரு மாதத்துக்குமோ 1,00,000 அனுப்புவார். இளையவர் வந்துட்டு என்ன பண்றான்னு சொன்னா, அவர் வீட்டுல ஊரோட வேலை இருக்கிறாரு, அவருக்கு ஒரு 15,000 தான் சம்பளம். அம்மா பக்கத்துல இருக்கிறாரு, அம்மாவுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா கடைசி காலத்துல அவரு தான் கூட இருக்கிறாரு. திடீர்னு அம்மா ஒரு நாள் வயசாயிடுச்சு இல்ல, நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அப்போ அவரு அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய செலவு பண்ணி வீட்டுக்கு வாராரு அம்மாவை பாக்குறதுக்கு, மூத்த மகன். ஓகே, வந்ததுக்கு அப்புறம் அவரு இறுதி சடங்குகளுக்காக நிறைய செலவு பண்ணாரு. 5,00,000 மேல, கிட்டத்தட்ட 5,00,000 மேல செலவு பண்ணி அந்த இறுதி காரியங்கள்லாம் பண்ணிட்டு அவரு திரும்பவும் வெளிநாடு செல்றதுக்கு புறப்படுறாரு. ஆனா இளைய மகன் 10 நாளும் கூடவே இருந்து அம்மாவுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அம்மான்னு கூப்பிட்டு இருந்தார். ஆனா இதைத்தான் ஊரு சொல்லும், என்ன சொல்லும், கோடு கொடுத்தவன் பிள்ளை இல்ல, கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சவன் தான் பிள்ளை அப்படின்னு தான் சொல்லும் இல்லையா. அப்போ பணமா முக்கியம் பாசமா முக்கியம் நீங்க தான் சொல்லணும். மழை பேர்படுத்துங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்கிறாங்க? ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம். சரி, அவங்க அழைப்பில் இருக்கிறாங்க, பேசுறாங்கல்ல. சரி, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தாங்க. அழைப்பு ஏற்படுத்தி ரிஸ்வான் வந்திருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு பணம் தான் முக்கியம் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இன்னும் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. வணக்கம், ஹலோ வணக்கம், ஹலோ
3: வணக்கம்,
2: வணக்கம். யார் இது? சரி, அவங்க பேசுற மாதிரி இல்ல, அழைப்பு தெளிவு இல்லாம இருக்கிறது. சரி, இன்னொருத்தர் இருக்கிறாங்க. ஹலோ வணக்கம்,
3: ஹலோ
2: வணக்கம். யார் இது?
3: வணக்கம்,
2: ஓகே சொல்லுங்க உங்களுடைய கருத்தை.
3: ஹலோ,
2: உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, ஓகே, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, பணம் இல்லைன்னு சொன்னா அழைப்பும் தெளிவில்லாம தான் இருக்கும். ஓகே, அலைபேற்படுத்த வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0-1-2-7-5-0-0-1-0-1-2-7-5-1-1-1-1 அலைபேற்படுத்தலாம். இப்ப இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. வணக்கம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. பணமா பாசமா?
4: இந்த காலத்துல பணம் தான்.
2: சரி, ஓகே, நன்றி.
5: இருந்தும் பாசத்தை விட பணமே பிரதான தேவை என்ற நிலையில் தான் நாம் அனைவருமே இருக்கிறோம். பணம் இருந்தால் பாசம் என்ற உணர்வோடு வேடந்தாங்கள் பறவை போல் வந்து எம்மை உறவுகள் சூழ்ந்து கொள்வார்கள். அதே பணம் இல்லை என்றால் தூர விலகி போகும். இது இயற்கையான நிகழ்வு, முடியாத உண்மை. ஆக பணமே எங்கும் எதிலும் முக்கிய இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என்பதுதான் என் கருத்து.
2: ஓகேமா, நன்றி நன்றி. சரி, அவருடைய கருத்தாக இருந்தது. இன்னொருத்தர் கூட பேசலாம். வணக்கம்,
6: வணக்கம் ஜியா.
2: வணக்கம், யார் இது?
6: நான் பாலந்துற சரக்கம்லேருந்து நூமான் பேசுறேன்.
2: நூமான் சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை பணமா பாசம்? பாசத்துக்காக போக முடியாது இல்ல, பணம் இருந்தா தான் அந்த வாகனத்துல பயணிக்கலாம், அதுக்கப்புறம் தான் பாசம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கருத்துக்கள். இப்ப பாடல தொடர்ந்து தொடர்ந்து இணைந்து இருக்கலாம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறீங்க. பணமா பாசமா வாழ்க்கைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவை.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 நீங்கள் வாகனத்தை செலுத்தும் போது சரியாக இருந்தால் மாத்திரமே விபத்துக்களை தடுப்பது சாத்தியமாகும். உங்கள் முன்னால் வரும் வாகன ஓட்டுநர்கள் கூட தவறுகள் செய்யலாம். அவதானமாக வாகனத்தை செலுத்துங்கள்.
1: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க. வசந்தத்தோடு கிடைந்த சந்தோஷமா ஜாமா சுறுசுறுப்பா ஒரு காலை பழுதோடு பயணத்துக் கொண்டு இருக்கிற மிருதியாக எங்க கூட பேசுறதுக்கு பணமா பாசமா அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம். வணக்கம். யாரது? இமானுவேல். சொல்லுங்க, பாசமா பணமா முக்கியம் வாழ்க்கைக்கு?
3: அதாவது
2: வணக்கம். யாரு? சொல்லுங்க உங்களுடைய கருத்தை. பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
4: ஹலோ அன்புக்கினி அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
2: வணக்கம். யாரது?
4: நான் மருதமணி அப்துல் நாசிர்.
2: நாசிர் சொல்லுங்க, பணமா பாசமா?
4: அதாவது அருமையான தலைப்பை கொண்டு வந்திருக்கிறீர்கள்,
2: நன்றி.
4: தனது இரத்தத்தை பாலாக்கி நம்மளை வளர்த்தெடுத்து அந்த அன்பு தாய்க்கு பணம் பெரிதல்ல, அந்த பாசமும் சதிர உதவியும் தான் தேவை.
2: சரி, அப்ப பாசம் தான் முக்கியம் வாழ்க்கைக்கு.
4: ஆமாம்.
2: சரி, நன்றி நன்றி. சரி, ஓகே. அடுத்து அளிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகின்றேன். பணமா பாசமா வாழ்க்கைக்கு முக்கியம் இப்ப இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் இன்று தலைப்பாக இருந்தது. நிறைய பேர் இணைந்து கிச்சக்கமான பேர் இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க, பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் பாசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பணம் இல்லைன்னா வாழ்க்கை நரகம் தான், ஆனா பாசம் இல்லைன்னா வாழ்க்கையே நரகமாயிடும். ஓகே, ஆனா சம்பாதிக்கிற கைக்கு பதிலாக அன்பை கொடுக்கிற மனசு பெருசா இருக்கணும். காசு கையில ஆன கனிவு மனசுல இருக்கணும். வாழ்க்கைக்கு ரெண்டும் தேவைதான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அன்பு இல்லாத வீடு மயானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் நாங்க காசை கட்டி வச்சிருந்தாலும் அன்பு இல்லைன்னு சொன்னா அந்த வீடு மயானம் தான். அதே போலதான் வறுமை வந்தா நட்பு பாக்கை ஆகிரும். எங்கள்கிட்ட காசு எதுவும் இல்லை, பாசம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பாசம் பகையாயிரும். எனவே எங்களுடைய வாழ்க்கைக்கு ரெண்டுமே தேவை. ரெண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம்தான். அன்பு இருக்கிற விடத்த பணமும் இருக்கணும், பணம் இருக்கிற விடத்த அன்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, காசு கையில கனிவு மனசுல, ஓகே நல்லா சம்பாதிக்கணும், அதே நில பாசத்தோடு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொள்றேன். தொடர்ந்தும் மொழிக்க இருக்கின்ற பாடலை தொடர்ந்து இது நம்ம தொடர் நிகழ்ச்சியில ரெண்டு பேர் வாராங்க அட்டகாசம் செய்யறதுக்கு. பில்லா அன் அபுல்லாசன் அவங்க கூட நீங்க இணைந்திருக்கலாம். இந்த நாளில் இணைந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசனத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசித ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: தொலைத்தொடர்பு கோபுரங்களில் உள்ள கேபிள்களை துண்டித்து திருடிய சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் நேற்று ராகமை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் பொழுதே இந்த இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் இருந்து 17 கிராம் 700 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளையும் போலீசார் மீட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் சுமார் 9,22,750 ரூபாய் பெறுமதியான கேபிள்களை துண்டித்து திருடியுள்ளமை தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் ரத்து பஸ்வல மற்றும் கடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 27 மற்றும் 34 வயதுடையவர்களாவர் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் திருடப்பட்ட கேபிள்களின் ஒரு பகுதி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்
3: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்
4: எதிர்காலத்தில் நீண்ட காலத்துக்கு ஈரானுடனும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்துடனும் இணைந்து பணியாற்ற நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்கா ஈரான் இடையே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகும் என்று நம்புகிறோம் ஒருவேளை அது அப்படி அமையாவிட்டால் எங்களிடம் ஒரு இறுதிக்கட்ட மாற்று வழி உள்ளது

0: அதை மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்த வேண்டிய நிலை வராது என்று நாம் நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனத்தியால செய்திகளை முற்பகல் 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

0: ஐயன், ஒவ்வொரு நாளும் வாரு, ஒவ்வொரு நாளும் நான் அலூரு. இது என்ன பண்றன்னு தெரியாமீங்க அபிலாஷன். நீ உனக்கு வைக்க முடியாடா, டெய்லி வந்தாலூரே கதையை செல்றே போறே. இல்ல இந்த முறை வந்து எனக்கு ராசி பலன்ல செல்லிகள் அபிலாஷன், சுக்ரன் ஒசக நிக்கிறான், கடகம் கீழே நிக்கிறான்னு சொல்லி நாங்க எங்க நிக்கோன்னு இந்த முறை மண்டையை பாவிச்சா தான் கேம அமைக்கலும். எவ்வளவு காலம் தான் தூக்குற அபிலாஷன், அடி வாப்பாட பேரை காப்பாத்து, உம்மாட பேரை காப்பாத்து. நீ என்னத மண்டையமா இந்து கொண்டீர்கள், பொறுத்தது போதும் பொங்கி எழுகு அபிலாஷன். எங்க பொங்க மாட்டிக்கிற மலையில பொங்கு விழாம தொங்கத்தான் ஈந்தாலும் பரவாயில்ல, கேம் உண்டு அமைச்சுதான் ஆகும்.
1: திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்கமோ.

0: திருடினால் திருத்த ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே.
1: என்ன வர முடியும்,
0: அவ்வளவு நல்ல உடம்பு நல்ல இல்லையடா தெரியும்.
1: மழை தானே, ஒரே மழையில நனையுது, வெயில
0: வெயிலா இருக்குது. மழை என்ற
1: இல்ல, ரெண்டுல மாறி மாறி இப்ப வெயில் ஆயிட்டான். என்ன
0: சரி, நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாறி ரெண்டும் வெறும் தானேடா போகும் தானே.
1: அப்புறம் எப்படி உங்களுக்கு என்ன, ஒரே ஜொலியா ஜாலியா தான் எங்கிலமா உங்களுக்கு என்ன பிரச்சனை
0: இருக்கோ இல்லையோ அப்படி இருக்க வேணுமடா. எனக்கு கஷ்டம் சொல்லி ஏதும் நடக்குமோ?
1: நடக்காது.
0: ஆனபடி இருக்கிற நேரத்து சந்தோஷமா இரு.
1: என்ன செய்ய, இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு.
0: இப்ப யாருக்கு பல வீடு வேணும்
1: தெரியாம சொல்லிட்டேன்.
0: பழங்களோட விலை தெரியுமா உனக்கு?
1: மாறவில்லை மாறவில்லை நான்.
0: அவப்புறவங்க பல வீடு இருக்குது, மரங்கள்ல பிஞ்சு காய்ச்சி பழத்தா தானே பழம் பெறும்.
1: புதிய தத்துவம் சொல்லிட்டு இந்த என்ன செய்ய, நான் இவ்வளவு நாள் நானும் மீக்கேன் தான், என்ன பண்ணனு தெரியாம கண் போன போக்குள்ள அப்படி போய்கொண்டே.
0: அப்படியா? சரி, அப்ப இப்ப எங்க போகணும் நினைக்கிறேன்.
1: யோ, எங்கேயும் போக தேவையில்லை. நானும் சும்மா சென்னு ஒரு வார்த்தையை பேச்சு விட மாட்டேங்கிறேன்.
0: நான் நல்ல கூலிங் கிளாஸ் அடிச்சுக்கிறேன். விளையாட்டு வந்த மூலம்
1: இல்ல இல்ல, எங்கட கூட்டாளி ஒண்ணுதான் துபாயில இருந்து வந்தான். போகல மச்சான், நமக்கு வச்சு கொண்டு சொல்லி கொடுத்துட்டு போனான்.
0: அப்படியா?
1: இது வந்து ரே இந்த என்ன அந்த தூர பார்வை கிட்ட விலங்கும், கிட்ட பார்வை தூர விலங்கும்.
0: அப்ப உனக்கு ரெண்டு பார்வையும் இல்லையா?

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: பாண்டு பயத்துல தூர பாலசினா ரெண்டு கண்ணு மேலே ரெண்டு கண்ணையும் தோண்டத்தான் பாக்கிறான். பாப்பம் இவ்வளவு காலைக்கு தோண்டுவா சொல்லி. இதுக்கு மேலே அபிலாஷன் பொங்கி எலும்பு அபிலாஷன்
2: எனக்கு
1: என்ன செய்ய சுடுகாட பத்தி தெரியும்.
2: அடே அவனவன் கிளாஸ் எல்லாம் போட்டு அவ்வளவு அழகா போறாங்க, நீ பாடுற கிளாஸ் கிளட்டி வச்சு போட்டு ஏதோ முக்குறவ மாதிரி நிக்கிறடா. ஒழுங்க பாடி
1: கேட்டனடா சுதாரத்துக்கு. நீ இல்ல அந்த பாட்டை படிக்கிறேன்.
2: நீ இல்ல அவ்வளவு அழகான பாட்டு
1: அந்த பாட்டு.
2: அந்தந்த நேரத்துக்கு வந்த பாட்டு அது மாதிரி மாறுது.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகிறது, வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
2: பாட்டை பத்தி என்ன தெரியும்? எங்களுக்கு என்ன வயசு போனாலும் வாலிப கலைஞ கவிஞர் வாலின்னு செல்றான் தானே, அவ்வளவு ஆசை.
3: கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இப்ப கச்ச கச்ச கச்ச கச்சன்னு சொல்றது வந்து ஏதோ ஐயோ உள்ளதுலயே இவனுகள் கதைக்கிறதே தெளிவா இருக்காது. எல்லாத்தையும் லாபா பூ எல்லாத்தையும் விழுகி போட்டுதான் கிடைப்பாங்க. அது வேற இவங்க ரெப் பண்றாங்களாம். என்ன ரெப்போ கடவுளே,
2: நட்டக்கீரை நட்டையில சாப்பிடுற சாப்பாட்டுல அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா பாடிக்கான.
3: அடே மூணு தரம் திருப்பி திருப்பி சொன்னா அது என்னடா காது கேட்காத சொல்றா? திக்கு டக்கு திக்கு டக்கு தானடா, என்ன கிடக்குது தானே கேட்ட? திக்கு டக்கு திக்கு டக்கு திக்கு
2: புதுசாவங்க புதுசாவங்க பழசாவான புதுசாவே. நீங்க உமா
3: முன்னாடி சொல்லி இருந்தது வேலையிலே புதுசாயாச்சு, அவ்வளவுதான் விஷயம். நீங்க
2: அம்மானு கூப்பிடி இப்ப மம்ஸ் மாம் அப்படின்னு சொல்லி சுருக்கோன்னு
3: எனக்கு
2: அப்படி மார்க்கெட் நானா?
3: அப்படியா? அந்த மார்க்கெட் என்ன மார்க்கெட் இருக்கு? என்ன பசாவளா மார்க்கெட்டா, இல்லாடி திண்ணவேலி மார்க்கெட்டா, இல்லாடி யாழ்ப்பாண சின்ன கடை மார்க்கெட்டா, இல்லாடி பெட்டாவில இருந்த மாலியாவதியில இருக்கு அந்த மார்க்கெட்லயா, பேர்வழையிலயா?
2: நீங்க சந்தை கடையில இருக்கிற யாழ்ப்பாணத்துல என்ன சந்தை கடையா?
3: சின்ன கடை
2: சின்ன அந்தமா இல்ல
3: மார்க்கெட் மார்க்கெட் என்ற இடம் மார்க்கெட்ல இந்த ரப்பம் இருக்கணும்.
2: ஐயோ யூ நோ த அண்டர்ஸ்டாண்ட் நான்
3: யாரு கண்டர்
2: என்ன அண்டரா தெரியாம இல்ல நான் இங்கிலீஷ் எல்லாம் பாருங்க, இப்ப எல்லாம் ஷோட் ஆவி ஜிஜிபி ஆவி அப்படி இப்படி கிளீனா வந்து
3: தெரியாத எவ்வளவு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி காட்டுறதுக்காக வேண்டி நீங்க சீரழிக்காதீங்க. விளங்குதா? இப்ப நீ இதுல இப்ப என்னத்த அறிஞ்சு கொண்டு உன்ன புகழாரப்படுத்துறாங்க நீ நினைச்சு கொண்டிருக்கிற சொல்லு.
2: அறிவாளி ஒருத்தர் வந்தீக்கார், எங்களுக்கு அறிவை தொடர்ந்து பாடுறார், இவ்வளவு பெரிய பாடு ரெண்டு நிமிஷம் சுருக்கிட்டார், இவ்வளவு நல்ல
3: வாளியை எடுத்து கோழி அதுக்குள்ள அள்ளினா தானடா தண்ணி வரும், அரிசியை எடுத்தா அரிசி வருமாடா? அறிவாளி என்று சொல்லி மண்டே வஜன் இருக்கிறவன் எல்லாம் அறிவாளி என்று சொல்ல முடியுமாடா? அதுக்குன்னு ஃபீல் பண்ணணும்டா, வேணுமாடா?
2: இதுல விளங்குது, நீங்க இன்னும் பாலியில அள்ளி குளிக்கிறீங்க. நான் இப்ப வந்து இந்த பைப்ஸ் பண்ண மேலால மலமாய்
4: கொட்டும்னதே இங்கிலீஷ் தாண்டா வெண்ண

0: streaming in Sri Lanka. Vosam the FM, 102.6, 102.8. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நீங்கள் வாகனத்தை செலுத்தும் போது சரியாக இருந்தால் மாத்திரமே விபத்துக்களை தடுப்பது சாத்தியமாகும். உங்கள் முன்னால் வரும் வாகன ஓட்டுநர்கள் கூட தவறுகள் செய்யலாம். அவதானமாக வாகனத்தை செலுத்துங்கள்.
1: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.

0: தாலிய கவுர கட்டி கழுத்துல இழுத்து குடிக்கிறாள். இவர் நாங்க சிரிச்ச தட்டின மீனாலே பூசுன்னு வருது, சவுக்காரம் வருது. இப்ப புதுசா மிஷின் ஒண்ணு கண்டுபிடிக்க தொடச்சியெல்லாம் அனுப்புறான்.
1: இலங்கையில இந்த ரெப்பு அதாவது வேற லெவல்ல இருக்கா, இல்லாடி உலகளாவிய ரீதியில இது இப்படி இருக்க கொஞ்சம் அழகும் சொல்ல.
0: எல்லா இடமும் ஈகி பழைய ஒண்ணும் பழைய மாதிரி எங்களை மாதிரி யங் பொடிய மாறுவல் தான் இதை மோட் பண்றாங்க.
1: கொஞ்சம் பொறுவாரன் இப்ப இவ்வளவு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லி நீ சந்தோஷமா இருக்கிறியா, இல்லாட்டி என்ன நிலைமையில இப்ப உண்ட கருத்து போயிருக்கு?
0: நல்ல பாயிண்ட் ஒன்று
1: கேட்டீங்க.
0: நல்ல இடத்துக்கு வந்தீங்க நீ சென்னை.
1: நீ இந்த யோசிக்கிறது அப்படி திருப்பி திருப்பி கதை சொல்லியான் இருக்காத கேக்குறதுக்கு உடனடியே நேர பதில் சொல்ல.
0: இப்ப நீங்க சோகம்னு சொன்னீங்க தானே,
1: என்ன சோகம்?
0: எங்களுக்கு ஒரு தனிய சோகம் உண்டு வருதுன்னா
1: சரியோ
0: டக்குன்னு போன காதுல இருந்து போன் எடுத்து அடிச்சுதான் பாட்டு கவலைகள் கட்ட கட்ட பறந்து
1: உனக்கு விருப்பமான பாட்டை நீ உடனே
0: போட்டா
1: இவ்வளவு சொல்றாமி
0: முன்னாடி போனமா
1: அதுக்கு நீ சரியான நம்பர் எடுத்து அடிச்சு கேட்டேன்னா உனக்கு உரிய பாட்டை அவங்க போடுறாங்க.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மாவத்தகம பரகாத்தினிய பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலத்தை போலீசார் கண்டெடுத்துள்ளனர். மாவத்தகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் அமைந்துள்ள பயன்படுத்தப்படாத பாழடைந்த கிணறொன்றுக்குள் இருந்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவ்விடயத்தில் உயிரிழந்தவர் மாவத்தகம வெவுட பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலம் மீதான நீதவான் விசாரணைக்காக சம்பவ இடத்தில் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் மாவத்தகம போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் கையொப்பமாக உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது துர்ச் சமூக தளத்தில் பதிவொன்றை இற்று அமெரிக்க ஜனாதிபதி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து ஹோமஸ் நீரனை உடனடியாக அனைத்தும் திறந்துவிடப்படும் என குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மனுத்தியல செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய், அகிலமங்க

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: சரியா பில்லா மாட்டி கொண்ட சரியா மாட்டி கொண்ட அபிலாஷன் இதே வேகத்துல போ. அறிவு இருந்து பெருசு, அறிவு இருக்கிற பெரிய விஷயம் இல்ல, தலை பெருசா இருக்கிற பெரிய விஷயம் இல்ல, அறிவு பெருசாயிக்கோடும். அவருக்கு அறிவு இல்லன்னு விளங்கி போச்சு. இப்பதான் எல்லாம் வந்துட்டே இதை வச்சே இவருக்கு ஒரு கேம் உண்டா அடிக்கணும். அறிவு வச்சு நொறுக்கி வச்சு சும்மா சத்தம் கிட்ட இருக்கத்தான் செய்தி. ஒன்னும் லேட்டஸ்ட் ஆகி பாப்பவருடைய பேச்சு
2: அபிலாஷன்
1: என்ன
2: உனக்கு இல்ல, நீ ஹேஜி கொண்டுக்கிற
1: என்ன
2: செய்யறது தெரியாம தடுமாறி
1: முடிக்கிறேன்.
2: சட்டத்துக்கு மன்றத்தில் போய் பேசுறதுக்கு யாராவது ஃப்ரீயா வந்து நான் உனக்காக வேண்டி நிக்கிறேன், உனக்காக வேண்டி பேசுறேன், அப்படி ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறாங்களோ.
1: ஐயோ நானே
2: இன்னைக்கு இலங்கையில பாரு, மருத்துவம் ஃப்ரீயா இருக்கு, போக்குவரத்துல எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, இப்படி எல்லாம் கன விஷயங்கள் இருக்குதானே. அப்படி மருத்துவம் இதுகள் எல்லாம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி சட்டத்துக்கு ஒரு பிரச்சனை, இந்த லோயர் வருவார் ஃப்ரீயா, இந்த விஷயத்துக்கு ஃப்ரீயா வருவார், அப்படி என்று ஏன் இதுக்கு இல்லைன்றது அறியும்.
1: இருக்கிறார்

0: பணத்தை பார்க்க எவ்வளவு ஃப்ரீயா. இப்ப வக்கீல் வக்கீலே தேவையில்லை. இப்ப என்ன சொல்லிட்டார், லிவிங் டுகெதர், நீங்க டிவோர்ஸா, வக்கீல் தேவையில்லை, நீயே போ
1: மனுஷிக்கும் புருஷனுக்கும் பாக்குறத விட மாமிக்கும்
0: மருமகளுக்கும் கல்கட்டா இந்த கூட்டாளி ஒருத்தன் பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்ணி போட்டு மாமியை கல்யாணம் முடிச்சுட்டான்.
1: பரவாயில்ல தானே, இதுதான் உண்டு லிவிங் டுகெதர்.
0: ஓ

music streaming in Sri Lanka. Wasn't the FM, 102.6, 102.8. லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: வேதனைப்படும்
2: நிறைய
1: இப்படியப்பா அவ்வளவு ஞானமா இவ்வளவு ஞானமா அபிலாசன் பேசுறான்னு சொல்லி சொன்னா, இவன் ஆறோடைய சரியான முறையில இந்த நட்பை வச்சிருக்கிறான். இல்லாட்டி இவனுக்கு இப்படி மூணு வராது. பாப்பம் பாப்பம் இந்த வார
3: முந்தியெல்லாம் உங்களை பார்க்க போகிற எனக்கு கொஞ்சம் பயம். இப்போ எனக்கு அந்த அது போயிட்டுனா
1: எங்க போனது?
3: இப்போ உங்களுக்கு என்ன தெரியாதா என்ன?
1: வடக்கால போன நாய்க்கு கிழக்கால நின்றுச்சான் பாஸ்.
3: வால் எங்க நின்று என்ன? நாய்க்கு தானே உயிரோடு ஆயிட்டா யோசிக்கோடும்.
1: நாய்த்த தான் இருக்குமா
3: நீ? இப்போ இப்போ இப்போ நான் அந்த என்னமோ சொல்லுவான உயிர் நீச்சி மயிர் என்னது
1: மயிர் நீப்பின் பாலா கவரிமானர் உயிர் நீர்ப்பர் மானம் வரி
3: மனோக்கு
1: சின்ன
3: காலத்துல நல்லா சேர்ந்த கூட்டாளியோட சேர்ந்து தான் அப்செட் ஆகணும்.
1: சரி சரி,
3: கேஸ்ல மாட்டி நாரி கீரி
1: சின்ன வயசுலயே நல்ல ஸ்ட்ராங்கான விஷயத்துக்கு வந்துட்டா அவன் நல்ல ஒரு நிலையை தொடுவான்ல.
3: ஆனா சூரிய வம்சி தெரியுமா? வைபோ சூரிய வம்சி
1: வம்சிய என்ன? சரி ஓகே ஓகே ஓகே,
3: கிரிக்கெட் அடிக்கிற போட்டி
1: 15 வயசு
3: அவன் அடிக்கிறான். எப்படி 15 வயசுல கிரிக்கெட் அடிக்கிறான்?
1: ஆனா 15 வயசுல கிரிக்கெட் அடிக்கிற பிள்ளை இல்ல தானே
3: பிள்ளை?
1: எப்படி
3: புஷ்கூல் போற நேரம் அடிக்கிற எப்படி கிரிக்கெட் அடிக்கிற?
1: ஸ்கூல்ல இருந்தாண்டு அண்டர் 17 அண்டர் 14 அண்டர் 13 சொல்லி விளையாடுக்கு அது விளையிலையோ
3: ஸ்கூல் உள்ளுக்கு தரணும்.
1: அப்ப அதுல வின் பண்ணதுக்கு அவங்களுக்கு கேடயம் கொடுக்கலையோ, இல்லாட்டி வந்து தங்க பதக்கம் கொடுக்கலையோ, அதுலாம் கொடுத்தது இல்லையோ?
3: இருக்கட்டும்,
1: அவன் அவன் வயசுக்கு அவன் விளையாடுறான்ப்பா. அவனை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி நீங்க நன்கொடையில குடுக்கறீங்க. அதுக்காக வேண்டி அவன் கண்ட்ராக்ட் பண்ணி இந்த இவ்வளவு தந்தாதான் நான் வருவேன் சொல்லி வரையிலேயே
3: என்ன
1: விளங்க
3: தவறான விஷயத்தை செய்யறதா பிள்ளையப்பா? சிங் கொள்ளையில நல்லா வந்தாய், அவருடைய பிடியில மாட்டிக்கொள்ளாது. ஓகே ஓகே, சூரி பாம் தாயெல்லாம் முடிஞ்சினால
2: உனக்கு யாரு இந்த கதையை, உனக்கு இந்த வைரத்தை குத்தினவன்?
3: இல்ல
2: கொஞ்சம்

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: போற வீட்டுக்கு பொண்டாடி பார்க்க போய் போற நேரத்துல சின்ன ஆயிரம் உண்டு, ஆயிரம் கழிச்சு வீட்டுக்கும் போன மாதிரி.
2: சரி சரி, அது செய்யற பிள்ளைகளே தானே.
1: சில பேருக்கு டவுட் போல இருந்தா என்ன சரி பிரச்சனை எனக்கிட்ட கேட்பாங்க. ரெண்டு பேருக்கு ஐடியா சொல்லி இவர்கிட்ட 100 ரூபா அவர்கிட்ட 100 ரூபா
2: வீட்டுக்கும் மேல வெளியிலயும்
1: நாட்டுக்கும் சேவை சரி எல்லாம் சேரு.
2: அது சரி, அது சரி, அது உண்மையில நான் வெறுமே இருக்கிறேன் உனக்கு. நல்ல வேலை
1: அதுக்குதான் தன் கை தனக்கு உதவுன்னு சொல்லி பேதாச செல்லியிருந்தான்.
2: அதுதான் நீ கையால உதவி செய்யலையே.
1: இல்ல என்ன
2: வாகனத்தை தானே கொண்டுதிருக்கிற
1: வாகனத்தை நம்ம கையால தானே விட்டேன். காலால விட்டுறேன்,
2: காலால பிரேக் அடிக்கடி போயிருப்பேன்.
1: பேசி விட்டு அதை சரி அதே அது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வேலை இந்த ஊடு ஊடு வலிக்கிற முடிய போக்கர் அப்படி பிடிச்சாலும் சின்னாங்க.
2: ஆமா ஆமா,
1: அப்படி இல்ல
2: அப்படி
1: போறேன்.
2: கூப்பிட்டு அடே அழகாடு கருப்பண்ட சேவியன்னு சொல்லி தானே பேர் வச்சிருந்தாங்க
1: அந்த காலம்னா. இப்ப அப்ப கருப்ப இப்ப மாத்தி வெல்ஸ்
2: இன்னும்
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: திரை உலகின்

0: ஃபீமை விற்று இவன் ஃபுல்லாக வெள்ளையாக்குன உடனே ஆள் சிலண்டர் ஆகிடுவான். அரவிந்தர் சாமி நினைச்சி போட்டு மேக்கப் பண்ணி போயிட்டு ஐயாள் படத்தில் வாசலில் நிற்பா, ஸ்டேஷன் வாசல் குட்டுக்கோன்னு கேம் எனக்கு இவ்வளோ நாள் செஞ்சியே பில்லா, இன்றைக்கு பா இந்த வருஷம் நீ தான் உள்ளுக்கு கம்பி உள்ளிக்கு பா, நான் கம்பிக்கு வெளியே நிற்பேன்.
1: அப்படின்னு உதவாது உனக்கு செய்யறான் பாரு, கொஞ்சம்
0: பில்லைனாலும் சாப்பிட்டீங்களா?
1: உண்மையில இப்படி மாறுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
0: ஐயோ நிறைய,
1: அது வேணாம் அது வேணாம் அது வேணாம், அது அதை கேட்டாரே எனக்கு தான் பிரச்சனை. சரி, இப்போ உன்னோட கேட்கிற கேள்வி, நீ இவ்வளவு காலமும் இவ்வளவு முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்து சொல்லுவாப்போ
0: அபிலாஷன்,
1: கொஞ்சம் அவசரப்படி சொல்லாமா ஆறுதல மெதுவா சொல்லு.
0: நான் உங்களுக்கு சொல்லி சொல்ல என்ன
1: கூட்டாளிடா, நீ
0: ஓ நானா கிரீம் விற்கிறேன்.
1: என்ன கிரீம்?
0: சும்மா வெள்ளையாருன்னு சொல்லி சுண்ணாம்பு மாதிரி சின்னொன்னு விக்கிறது.
1: சரி சரி சரி சரி,
0: அதுல என்னன்னா செலவழியே 300 ரூபா.
1: ஆனா அதுக்கு லேபிள் கேபிள்
0: இன்னும்
1: வெள்ள டப்பா
0: டப்பா டப்பா வெள்ளை காட்டணும், பூசணி அடுத்த நிமிஷம் வெள்ளாயிரும், அவன் 1000 பேரை கூட்டி வந்துருவான். அதோட எல்லாம் வெள்ளதான்.
1: சரி சரி சரி,
0: ப்ரமோஷன் மத்தது பன் பர்கர் ஒரு முட்டை நடுவால வெட்டி நடுவுல வச்சு போடுற, பச்சை கொச்சியா வச்சு 3500 ரூபா வெள்ளக்காரன் லெவல விக்கிறேன். நின்று கொண்டு திங்கணும் உட்காரத்தை.
1: என்ன சொல்ற நீ?
0: அதே சரி,
1: அந்த பச்சை கூலி உன்னோட வச்சு
0: அது பசுந்துக்கு நின்று கொண்டு சாப்பிடுறது.
1: ஆனா உண்மையில
0: அது இல்ல, உங்களுக்கு சொல்றேன்டா. அதை வித்தே இப்ப ஒரு இன்னொரு கடை சொந்தமா வாங்கிக்க,
1: 30 ரூபாய்க்கு உள்ள வச்சு போட்டு மிச்சத்தை பாக்குறது வேலை. அரைவாசி தான் வைக்கிறேன்.
0: பொண்ணுடு பாட்ட
1: குடும்ப
0: அவனுக்கு வெட்டினா ஒரு நாளைக்கு 150 ரூபா
1: தான். நீ பேச
0: 10500 ரூபா 15000 ரூபா முடி வெட்டுற காசு. அதையும்
1: செய்யுது.
0: இப்ப அதை வச்சு 3 செலூன் கட்டி
1: வச்சிருக்கேன்.
0: உண்மைதான்.
1: சரியா அபுலாசன், நீ இந்த விஷயத்தை சரியா செய்துதான் இருக்கிற. ஏன் இதுகள் ஒன்றிலையும் என்னையே சம்பந்தப்படுத்தல?
0: பட்டால் தான் நீ தெரிகிறது அப்படின்னு இருக்கே தானே.
1: இல்ல, உண்ட விஷயத்துல எந்த விதமான சம்பந்தமும் இல்லையன்றது நீ ஒப்புக்கொள்றியா?
0: ஒப்புக்கொள்ளு.
1: இல்லையே, தனியே தான் இதை செய்திருக்கிறேன்.
0: நான் தனியே தான்
1: சுவரா, நீ தான் சொல்ற.
0: நீ நான்
1: அபுலாசன் ஆகிய நீ தான் இது எல்லாத்தையும் செய்கிற.
0: ஆள் விழுங்கி அபுலாசன் சொந்த தயாரிப்பு சொந்த உழைப்பு நானோ தான்.
1: நீ முன்னேறிட்டு இதுதான் எனக்கும்
0: தேவை. அடே இல்லா, இப்ப வைத்தெரிச்சே சாவான். இனி கேம் தான், இனி கேம் தான்.
2: ஆள் விழுங்கி அபுலாசன் நீங்களா?
0: மோமெண்ட் ஆள் விழுங்கி அபுலாசன்.
2: அப்படியா? இந்த பன் விக்கிற பேர்ல பழைய பன்லாம் எடுத்து பிசினஸ்

0: டைம் இல்ல.
1: சரி, இப்ப எனக்கும் டைம் இல்ல ரொம்ப நேரம் பேசுறதுக்கு.
0: சரியாக
1: இல்ல இல்ல, என்ன சொன்னா இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்கிறதுக்கு ஆதாரம் எங்கள்ட்ட கிடைச்சிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோமீட்டர் வாகனம் புடிச்சு வந்து அவரா வந்து நல்ல மனுஷன் வந்து எங்க கிட்ட கம்ப்ளைண்ட போட்டு இதை நீங்க கட்டாயம் செய்யணும் சொல்லி அந்த நல்ல உள்ளம் சொல்லிட்டு ரெக்கார்டிங் கொடுத்துட்டு போனுச்சு.
0: நல்ல மனுஷன் தான், அட்ரஸ் தவறா
1: அவர் பேர் இப்ப கேவேற கேட்டா உங்களுக்கு தெரியும்.
0: இல்ல எனக்கு அப்படி
1: பில்லா பில்லா சொல்லி கொடுத்தா தெரியுமா? இந்த ரெக்கார்டிங் கேளுங்களே.
0: கிரீம் விக்கிறேன். என்ன கிரீம்? சும்மா வில்லே அப்படின்னு சொல்லி சுண்ணாம்பு மாத்திரி சின்ன ஒண்ணு விக்கிறேன். சரி சரி சரி சரி, அதுல என்ன சில வழியில 300 ரூபா. ஆனா அதுக்கு லேபிள் கேபிள்
2: இன்னும்
0: இல்ல, லேபிள் எல்லாம் தெரியும்.
2: இது சுவரம் ஏஐ
1: வாங்க போல அரங்கண்ட.
3: வசனத்தின் சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். தொடர்ந்து மினந்திருக்கலாம் வசனத்தின் இது எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. நேரம் இப்போது 12 மணி.

விழிப்புணர்வோட்டும் விஷேட வேலை திட்டத்துடன் இந்த டேக் கேர் வேலை திட்டம், அதாவது சுயாதீன ஊடக வலையமைப்பின் விஷேடமான ஒரு வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். வீதிகளில் நாங்கள் பயணிக்கிற நேரங்களில் மிக மிக அவதானத்தோடு நிதானமாக பயணிக்க வேண்டும். வாகன சாரதிகளும் வந்து வாகனங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது மிக மிக அவதானத்தோடு நீங்களும் வாகனங்களை செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்.

0: மஜ்னு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்துவோம். இந்த நேரம் 12:15 நிமிடம் வசனத்தின் சுவாசக் காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம். சரி, அழைப்பில் அடுத்த நேயர் இணைந்து கொள்வாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, கண்டிப்பா இணைந்து கொள்வாங்க. இப்போது அழைப்பில் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது?
1: பெரிய நிலாவனை சாந்தி கோவிந்தன்.
0: சாந்தி, ரேடியோ சவுண்ட் நல்லா குறைக்கலாமா?
1: ஆமா, குறைச்சிட்டேன் மேடம். நல்லா நீங்க வந்தா குறைச்சிதான் வைக்கிறேன்.
0: சரி, ஓகே, நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா, நலமா இருக்கின்ற உங்க நலத்துக்கு இறைவன் துணை புரியட்டும்.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். இந்த பாடல் யாருக்காக?
1: ஆமா, வசந்த, நீங்க போடும் பாடல்கள் எல்லாமே பிடிக்கும் தான். இப்போது கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித், ரஜித், மகள் மணிசாலனிக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்கும் முனராகலை தன்னிகழ்ச்சி.
0: சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.

0: வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
3: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
4: அரு என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: தீனா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. இன்சுவாச காட்சி நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். நேரம் 12:28. வணக்கம். வணக்கம். சரி, ஓகே, உங்களோட அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. தொடர்ச்சியாக சொந்தங்களை நீங்களும் சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம், எங்களோட பேசலாம், பாடல்கள் விரும்பி கேட்கலாம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கேட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்து அழைப்பீர்கள் சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பெயர்? சரி, எங்க இருந்து பேசுறீங்க? சரி ரோசா, நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகம்.
0: சரி, பொழுதெல்லாம் அப்படி போகுது என்று? சரி, யாருக்காக பாடல் ரோசா?
1: வசந்தங்களுக்கு.
0: சரி, எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் அடுத்து கேட்கலாம் நிகழ்ச்சியின் வாயிலாக.

0: இசைப்பையில் ஏ ஆர் ரஹ்மான் இன்னிசையில் ஜோடி திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்து ஓய்ந்தது. வணக்கம். சரி, ஓகே. இந்த நேரம் ஏராளமான சொந்தங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இந்த நேரம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். யார் இது? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க புண்ணியராஜா? சரி, உங்க அழைப்பு கிளியர் இல்லாம இருக்கே. சரி, ஓகே. இன்று விடுமுறை, எனவே எங்கேயும் போகலையா ஃப்ரெண்ட்ஸோட?
1: தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: புதுமைகளோடும் உலகின் நட்பு.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனனி தானே சீற்றப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: தற்பொழுது சிறுவர்களிடையே சில நோய்கள் பரவி வருவதால் பெற்றோர் அது குறித்து அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். டெங்கு இன்ஃபுளுன்சா கை கால் வாய் நோய் மற்றும் மெனிங்டைடிஸ் ஆகிய நோய்கள் தற்பொழுது சிறுவர்களிடையே பரவி வருவதை காணக்கூடியதாக உள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய நோய் நிலைமை குறித்து விழிப்புடன் இருந்து இந்நோய்களுக்கு ஆளாவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது அனைத்து தரப்பினரதும் பொறுப்பு என்று விசேட வைத்திய நிபுணர் இங்கு
2: சுட்டிக்காட்டினார்.
3: பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையானது எதிர்வரும் 17ஆம் தேதி வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தப்படி உத்தியோகபூர்வ மதிய உணவு நிகழ்வுக்கு பின்னர் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மணித்தியால செய்திகளை பிற்பகல் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி தானே சீற்றப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

வசனத்தின் சுவாச காற்றி நிகழ்ச்சியோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம், சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம் பாடல்களோடு. நீங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பின்பற்றலாம். 01212 25 00 01 அல்லது 01212 15 111 நீங்களும் கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்துக்கோங்க. இந்த நேரத்தில் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், வசனத்தின் டேக் கேர், அதாவது வந்து சுயாதீன ஊடக வலையமைப்பின் ஒரு விஷேட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டும் விஷேட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். நீங்களும் வந்து வீதிகளை பயணிக்கிற நேரங்களில், நாங்களும் கூட வீதிகளை பயணிக்கிற நேரங்களில் மிக மிக அவதானத்தோடு நாங்களும் வீதிகளை பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்.

0: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை அண்ணளவாக 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகின்றது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாய் செலவிடுகிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள், அது உங்களின்
1: பாதுகாப்பாக செல்வோம்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
8: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
9: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
10: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
7: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு, வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
10: ஆட்டியருக்கு எவ்வளவு வக்கையா கூப்பிட.
11: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞாலத்தை வென்ற ஞாலத்தை

0: காதல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால் அழி

0: வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். துள்ளுவதோ இளமை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்ற நேரம் 1:28 ஆகின்றது. இந்த நேரம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இது? எப்படி இருக்கிறீங்க கவிதா? நல்லா இருக்கிறீங்களா?
1: ஓ, நல்ல சோமார்கள்.
0: நல்லா இருக்கிறேன். பொழுதெல்லாம் அப்படி போகுது கவிதா? சரி, ஓகே. சமைச்சிட்டீங்களா? என்ன சமையல் இன்னைக்கு? சண்டே ஸ்பெஷல்
1: என்ன?
0: சரி, நீங்க தானே சமையல், யாரும் ஹெல்ப்புக்கு இருக்காங்களா? சரி சரி, ஓகே ஓகே. கவிதா பாடல் யாருக்காக சொல்லுங்க.
1: நேரம் உங்களுக்காகவும் அப்பாவான சுந்தரத்துக்காகவும் எனது குடும்பத்துக்காகவும் நல்ல ஒரு பாடு தாங்க.
0: சரி, நன்றி
1: நன்றி.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். புதுமைகளோடும் உலகின்

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சந்தோஷமாக இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு. இந்த நேரம் வணக்கம். வணக்கம், யார் இது? என்ன பேர்? ஆஷா. அப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கீங்கக்கா. நீங்க
1: நல்லா இருக்கிறோம். திருகோணமலையெல்லாம் அப்படி இருக்கு ஆஷா?
2: ரொம்ப வெயிலா இருக்குக்கா.
1: ரொம்ப வெயிலா இருக்கு. சரி, ஓகே. சாப்பிட்டீங்களா மதியம்?
2: ஆமா அக்கா. நீங்க?
1: இன்னும் இல்ல. சரி, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா ஆஷா?
2: ரொம்ப பிடிச்சிருக்கா.
1: அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க.
2: எனக்காகவும் கதவன் இருக்கிற என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆஷா கேக்குறாக்கா. கேக்குற பார்த்தீங்களா?
1: என்ன பாடல்?
2: மீனம்மா பாடி தர மாட்டீங்களா?
1: பாடுங்க பாக்கலாம். ரெண்டு லைன்.
2: என்ன
1: பாடல் வேணும் பாடுங்கன்னு
2: சொன்னேன்.
1: சரி, ஓகே. அந்த பாடல் தொடர்ச்சியா நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. தர முயற்சி செய்யறேன். ரொம்ப நன்றி ஆஷா நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. வீதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டும் விஷேட வேலை திட்டம் தான் டேக் கேர் வேலை திட்டம். வீதிகளை பயணிக்கிற நேரங்களில் மிக மிக அவதானத்தோடு நாங்களும் பயணிக்க வேண்டும். சரி, ஓகே. இதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். எனவே வாகன சாரதிகளும் வந்து வேக கட்டுப்பாட்டை கொஞ்சம் குறைத்து வாகனத்தை வந்து பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி, டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம்.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டி க்ரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான
3: பொருட்கள்
0: புதுமைகளோடும்

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: புத்தள ஒக்கம்பிட்டிய பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் 2 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன. கரும்பு தோட்டம் ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த மின்கம்பியில் சிக்கிய இந்த விலங்குகள் 2 உயிரிழந்திருக்கலாம் என வனவிலங்கு அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இவ்வாறு உயிரிழந்தவை சுமார் 1 வயது மற்றும் 20 வயது மதிக்கத்தக்க 2 யானைகள் ஆகும். இச்சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்துள்ள 2 யானைகளின் உடற்கூறாய்வு பரிசோதனைகள் இன்று நடத்தப்பட உள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒக்கம்பிட்டிய போலீஸ் நிலைய அதிகாரிகளும் மொனராகலை வனவிலங்கு அலுவலக அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: பிரேசிலின் லிமேரா பகுதியில் நடைபெற்ற சாகச ராப் ஜாம்ப் நிகழ்வின் பொழுது பாதுகாப்பு உபகரணங்கள் சரியாக இணைக்கப்படாததால் 21 வயதான இளம் பெண் ஒருவர் 40 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்துக்கு அவசர உதவிக்குழுக்கள் விரைந்து வந்தாலும் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதை உறுதி செய்தனர். இந்த விபத்து குறித்து முதல்கட்ட விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் பாதுகாப்பு நடைமுறைகள் கடுமையாக புறக்கணிக்கப்பட்டதையே இது காட்டுகிறது என தெரிவித்துள்ளனர். அடுத்த மனுத்தியால செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: வசனத்தின் சுவாச காற்றி நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் இந்த மனதில திருமதி நேரலைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: அருள்மொழி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். பொழுதெல்லாம் அப்படி போகுது, என்ன செய்றீங்க? சரி, சாப்பிட்டீங்களா? சரி, பாடல் யாருக்காக அருள்மொழி? சரி, ஓகே, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. தொடர்ந்தும் இதே போல சொந்தங்களே நீங்களும் பாடல்கள் விரும்பி கேட்கலாம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 012-1855-0001 அல்லது 012-1855-111 அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ளோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் என்ன, அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே
0: கலகல பார்க்க, பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
3: ஹலோ, குயிஸ் ஸ்பீக்கிங்.
4: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
5: அரு, என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: தென்னவன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம் வசந்தத்தின் சவிகளுக்கு விருந்தாய் இன்சுவாச காற்றே நிகழ்ச்சியின் வாயிலாக. இந்த நேரம் எங்களோடு வந்து அடுத்தும் அழைப்பிலும் சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: யார் இது?
1: நான் நிசாம் பேசுறேன்.
0: நிசாம் எங்க இருந்து?
1: நீர்கொழும்புல இருந்து.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். நிகாம்பு பக்கம் இல்லாம எப்படி இருக்கு?
1: நீர்கொழும்புலாம் நார்மலா இருக்கு.
0: சரி, ஓகே. சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க?
1: சாப்பிடலக்கா, இன்னும் வீட்டுக்கு போகணும். கடையில இருக்கு.
0: கடையில இருக்கிறீங்க. சரி சரி. பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது?
1: பிசினஸ் எல்லாம் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு.
0: சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக நிசாம்?
1: எனக்காகவும் உங்களுக்காகவும் எங்கட கண்ணை தொட நிசாம் மச்சான், ஷாஜான் தாத்தா, சஹ்ரான், சப்ராஸ், அம்பாஸ், ஷரீன், ஆனந்தி அக்காக்காவும், ஜீவா அக்காக்காவும், ஸ்ரீசூபி அக்காக்காவும்.
0: சரி, ஓகே. எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்த ஒரு அருமையான பாடல்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: புதுமைகளோடும்

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்

0: ஹைடெக் சீல் கோட்ட பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
2: சுபஹிட் பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். வசனத்தின் இன்சுவாசை காற்றே நிகழ்ச்சியோடு நேரம் இப்போது 2:48 ஆகின்றது. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். வணக்கம், யார் இது?
3: என்ன
2: பெயர்? என்ன பெயர் உங்களுக்கு? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. லைஃப் எல்லாம் எப்படி போகுது? சரி, எத்தனை வயசு உங்களுக்கு? சரி, நாங்க எல்லோருக்கும் பாட்டு கேட்கலாம். சரியா? நன்றி. சரி, தொடர்ந்தும் சந்தோஷமாக இணைந்திருப்போம் வசனத்தின் இன்சுவாச காற்றே நிகழ்ச்சியோடு. அடுத்த ஒளிக்க வருகின்றது ரிஷி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

ஒலிக்காரபிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து மினந்திருக்கலாம் மோதி விளையாட்டு நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் ரீமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வளாத்துவில்லு மயிலம்குளம் பகுதியில் வயல் உழுதுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த உழவு

0: இதில் அவர் அந்த உளவு இயந்திரத்தின் அடியில் சிக்குண்டு உயிரிழந்துள்ளார் என்பது ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக வனாத்துவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
1: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
0: அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே இன்று வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், பேச்சுவார்த்தைகளை இறுதி வரை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக கட்டார் நாட்டின் உயர்மட்ட தூதுக்குழுவினர் அவசரமாக ஈரான் தலைநகர் தெஹ்ரானை சென்றடைந்துள்ளனர். கட்டார் வெள்ளி விவகார அமைச்சரின் சிரேஷ்ட ஆலோசகர் தலைமையிலான இந்த தூதுக்குழுவினர் அமெரிக்கா ஈரானிடையேயான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக ஈரானின் செய்தி நிறுவனமான இஸ்னா தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விடுமுறை நாளில் உங்களை மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு சந்திப்பதே ரொம்பவுமே சந்தோஷம். பாடலின் இடையில் உள்ள வரியை வைத்து அது என்ன பாடல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அது என்ன பாடல் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஆரம்பத்திலேயே ஒரு நேர் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாமே. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ ஆனந்தியக்கா, வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். யார் இது?
1: லோஷா.
0: லோஷா, எப்படி இருக்கீங்க லோஷா?
1: நல்லா சுகமா இருக்கேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க லோஷா நீங்க?
1: நானும் பாட்டு கேட்டு வந்திருக்கேன்.
0: அடடா, அப்படியா? அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாரும் நல்லா சுகம்.
0: ஆஹா, எல்லா பாடலும் கேப்பீங்களா நீங்க? இப்ப பாருங்க, நான் உங்களுக்காக ஒரு பாடல் போடுறேன். அது என்ன பாடல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க.
1: சரி, போடுங்க.
0: சரி, ரெடியா இருக்கீங்களா? கேக்கலாமா?
1: ரெடியா
0: இருக்கேன். சரி, பிளே பண்றேன் நானு. ஓகே,
1: ஓமா.
0: லோஷா
1: அக்கா, எனக்கு இந்த பாட்டு தெரியும்.
0: அச்சோ, தெரியாத அந்த பாடு?
1: இல்ல,
0: பொய் சொல்ல வேணாம். அப்ப நீங்க எல்லா பாடலும் கேப்பேன்னு சொன்னீங்களே, கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியலையா இது என்ன பாடல்னு?
1: இன்னொருக்கா பாடுங்க பாப்போம்.
0: இன்னொருக்காவா? மறுபடியுமா? சரி பாருங்க. என்ன லோஷா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லையா? கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா?
1: இல்ல.
0: அச்சோ, சரி, அப்ப அடுத்த நேருக்கு இந்த சான்ஸ கொடுக்கலாம் என்ன?
1: ஆமா ஆமா.
0: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: இதுவானா காவண்டியும், புவனேசு காவண்டியும், உங்களுக்கு காவண்டியும், வசந்தம் அறிவிப்பாள அனைவருக்கு காவண்டியும், வசந்தம் கேட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கு காவண்டியுங்க.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி.

0: ஜில்லாத்ரி படத்திற்காக பாடல் ஒத்துகிறது. நிறம் மாலை 3:16.
1: காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்

0: ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: The best live music streaming in Sri Lanka. Vasanta Vasanta.

0: விளையாடி, இப்ப வெயிலோடு இல்ல, இப்ப மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு விளையாடு கொண்டிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தும் கூட ஒரு பாடல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: மும்தாஜ் பேகம் கொல்பைனாலே.
0: மும்தாஜ், எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: சந்தோஷமா இருக்காங்க. உங்க வீட்டுல?
0: எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. அப்புறம் பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா நீங்க?
1: ட்ரை பண்ணுவோம்.
0: ட்ரை பண்ணுவோம் என்ன?
1: ஆமா.
0: சரி, அப்ப பாடல் கேக்குறீங்களா நீங்க?
1: ஓகே
0: ஓகே, 1 2 3 சரியா? என்ன பாடல்?
1: திரும்ப தாங்க.
0: மறுபடியுமா? மீண்டும் மீண்டுமா? சரி, இன்னும் ஒருக்கா தருவேன், கேளுங்க. நல்லா கேளுங்க, சரியா? என்ன பாடல்? என்ன பாடல்? என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? என்ன பாடல்?
1: என்ன
0: தேடி கண்டுபிடிக்கிறீங்களா ஏதாவது? இல்லாட்டி பக்கத்துல இருந்து யாராவது சொல்லி கொடுக்கறாங்களா?
1: வருதே இல்ல, அந்த மியூசிக் தெரிஞ்சு பார்த்து வருதே
0: அப்படின்ட்டு. அப்படியா? இங்க இருக்குது ஆனா வர மாட்டேங்குது. அப்படியா? வரும் ஆனா வராது. அப்படியா?
1: அப்படியே.
0: சரி சரி, அப்ப சரி, அப்ப இன்னும் ஒரு நேருக்கு அந்த சான்ஸ கொடுக்கலாம். என்னப்பா அன்னைக்கு வர்றவங்க எல்லாம் பாட்டு கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க? எவ்வளவு ஒரு ஈஸியான பாடல் இந்த பாடல். சரி சரி, இப்ப அடுத்த நிகழ்ச்சி, அடுத்த பாடலுக்காக யாரெல்லாம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள போறீங்க நீங்க?
1: பாடம் எனக்காகவும், அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், புவனேஷ் நந்தகுமார் சார் இருக்கான்,
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 3:29.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம், வணக்கம் வசந்தம்.
2: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.
1: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன்.
3: Yo, one that you wanna listen to.

0: மாயாவி திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு 102.6 எட்டு அலைவரிசையினூடாக இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஆஷா, எப்படி இருக்கீங்க ஆஷா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஆஷா?
1: என்ன
0: பாடல்னு
1: பாப்போம்.
0: என்ன பாடல் ஆஷா? என்னது உண்மையா அந்த பாடலா?
1: ஆமாக்கா.
0: உண்மையாவா?
1: ஓ,
0: எப்படி நீங்க அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அந்த பாடல் தான் அப்படின்னு?
1: தெரியும் கண்ணா, பாட்டு இருக்கேன்.
0: ஜில்லா படத்துல இருந்து. சரி, பாக்கலாமா?
2: ஜிங்கனமானே ஜிங்கனமானே சிரிச்சு போட்டா நெஞ்சலானே.
0: வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. எப்படி? அப்படியா, அந்த பாடல் தெரியுமா? விஜயோட பாடல் தெரியாதவங்க யாரு இருக்கலும்? என்ன, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க ஆஷா? அப்படியா? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு. நன்றி, பாய்.

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இலங்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை அண்ணளவாக 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகின்றது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாய் செலவிடுகிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள், அது உங்களின் பொறுப்பு.
1: பாதுகாப்பாக செல்வோம்.
2: மக்கள் சூடிய
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டுக்கே செல்வம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.2 அலைவரிசையினூடாக இப்ப பாடல் கண்டுபிடிக்கிறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாரும் சொல்லி பாக்கலாமே. வணக்கம். கட்டுவான்ல இருந்து சகுந்தலா தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறேன். என்ன அப்படியா? சரி சரி சரி, உங்களோட கதைச்சது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, அடுத்த பாடல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா நீங்க? விலங்குல அப்படியா? சரி சரி சரி சரி, அப்ப பாடல் கண்டுபிடிங்க. சரியா? என்ன பாடல் இது? என்ன பாடல்?
2: இன்னொரு கட்டி திருப்பி போடுங்க.
1: மறுபடியுமா?

0: என்ன பாடல்?
1: என்னது
0: என்ன ஒரே ஒரே சத்தமா இருக்கு? அப்படியா, வர சொல்லுங்களே, வருதான் பாபம். இன்னும் உங்களுக்குள்ளே தனியா பேசுகிறீங்க. சரி, என்ன பாடல்னு தெரியலையா? அப்படியா, சரி, அப்ப இன்னொரு ஆளுக்கு சான்ஸ் கொடுப்போம், சரியா? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கல்வி பொது தராதர சாதன தர பரீட்சை முடிவுகளை வெளியிடுவது தாமதமடையக்கூடும் என பரீட்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிடுகையில், இதற்கு முன்னர் நாளை 15ஆம் தேதி முடிவுகளை வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது.

0: இதற்காக 451,463 பரிட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர்.
1: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதுவரை இல்லாத அளவுக்கு நிறைவேற்றப்படுவதற்கு நெருக்கமாக உள்ளதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்துக்கு மேலாக அந்த ஒப்பந்தம் தொடர்புடைய அதிகாரிகளினால், குறிப்பாக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலால் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான துல்லியமான கால அட்டவணை இன்னும் அறிவிக்கப்படவில்லை எனவும், இருப்பினும் அடுத்த சில நாட்களில் தொலைநிலை முறையில் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனித்தள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மாபெரும் செல்வப்புதையல் தேசிய லத்தர் சபை
3: கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.

0: திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தேளத்துகளையும் வந்தாச்சு. இந்த மணித்தேளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூப்பரான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்க இருந்தாலும் கால் பண்ணுங்க 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அழைப்பினை ஏற்படுத்தி பாடலின் இடைவெளியில் உள்ள வரியை வைத்து அது என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கவும் போறீங்க. இப்ப பாருங்க அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரும் சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நந்தினி. யாரு வர்றேன்னு சொல்றாங்க, யாரது?
1: பக்கத்துல ஃப்ரெண்ட் அக்கா.
0: அப்படியா, சரி சரி, சப்போர்ட் பண்ண வராங்க போல.
1: ஆமாக்கா.
0: சரி சரி, அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நந்தினி நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் அக்கா.
0: அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க
1: இன்னைக்கு?
0: அப்படியா, சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பாடல் கண்டுபிடிக்க இருக்கு, அந்த பாடலை கண்டுபிடிக்கிறீங்களா எப்படி?
1: சரி அக்கா.
0: நந்தினி என்ன பாடல் இது?
1: திரும்ப இருக்க போடுங்க அக்கா.
0: மறுபடியுமா? நந்தினி என்ன பாடல்?
1: மனதுல இருக்க அக்கா, வரது இல்லையே.
0: அடடா, கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியலையா என்ன பாடல்னு?
1: ஞாபகம் வருது, முதல் வரிகள் பரிசு ஞாபகம் இல்ல அக்கா.
0: அப்படியா, சரி சரி. அப்ப இன்னொரு நேருக்கு சான்ஸ் கொடுக்கலாமே.
1: சரி கண்டிப்பா அக்கா.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நந்தினி?
1: அடுத்த பாடல் வந்து இந்த கணவர் சுரேஷ்குமார், மகள் ரிஷிதா, சங்கீதா, சங்கீதா, ஆஷி, பக்கத்து வீட்டுல இந்த ஃப்ரெண்ட் நிரோஷா, குடும்பம் எல்லாத்துக்காக வேண்டிய அக்கா, உங்களுக்காகவும் அக்கா.
0: சரி, நல்ல சாங்கன்னு
1: போடுங்க அக்கா.
0: கண்டிப்பா, சரி. நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

0: பாலன் திரைப்படத்தில் இருந்து ஒரு சுவரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு 102.6 மீட்டர் அலைவரிசை நூடாக இப்பழைப்பினூடாக ஒரு சொந்த மிலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஆனந்தி அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் நிஜாம் பேசுறேன் அக்கா.
0: நிஜாம், எங்க இருந்து பேசுறீங்க? நிஜாம்
1: நிகம்ல இருந்து.
0: நிகம்ல இருந்து நிஜாம் பேசுறீங்க. அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்றீங்க? சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சீங்களா? அப்படியா? புது ப்ரோக்ராம்னால புது மாற்றமா இருக்கும் ஒருவேளை. அப்படியும் இருக்கலாம். சரி, இப்ப பாடல் பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா நிஜாம்?
1: ஐயோ பாடல் கஷ்டம் அக்கா.
0: இல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு முடியாததா?
1: சரி பாப்பமே.
0: ட்ரை பண்ணுங்க. சரியா?
1: சரி.
0: நிஜாம் என்ன பாடல்?
1: பாச்சால பாச்சால
0: அப்படியா? சரி, இந்த பாடல முத கேப்போமே. சரி நிஜாம், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா?
1: அனைவருக்காகவும் கேட்போம் அக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி ஆனந்தி அக்கா.

0: போஸ் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நிறமாலை 4:27.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
3: புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
5: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
4: பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
5: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
6: ஹலோ ஹலோ ஹலோ
7: சாரா, குடுக்கப்பா சாரா, ராங் நம்பரா?
6: இல்ல சார், ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்டு நினைச்சதா சார், கொஞ்சம் ஓவரா திட்டிட்டேன்.
8: ஹலோ
9: ஹலோ கஜா,
8: என்ன?
9: நான் கொழும்பேந்து பேசு, கொழும்பேந்து. சுரேஷ், சுரேஷ்.
8: சொல்லுங்க.
9: இந்த எங்கட தம்பி என்ன ஏசுனியா? நீ என்ன கதை?
8: என்ன
6: கேட்ட?
9: நல்ல யோசிப்பாரு, சும்மா புஷ்ட போட்டு கொள்ளுவா? நான் உங்களை பார்த்து சொல்லி கொண்டு சரியா? நம்ம கொல்மத்தாய்க்கு தெமட கொடுல சரியா? அடே, நான் வந்தாலும் சொல்ல மாட்டேன் சரியா?
8: நீ இப்ப வர்றது இல்ல
9: என்ன சொல்லு? என்ன பத்தி தெரியா சரியா? தேவண்ட கோட் சிவா சொன்ன எல்லாத்துக்கும் தெரியும். அடே, உனக்கு காதர் நானா கேள்விப்பட்டிருக்கியா? நீ காதர் நானா கேள்விப்பட்டிருக்கியா? நீ நினைச்சு கொள்ளாது சரியா நீ சும்மா பேசின வாக்குல பத்தெரியா உனக்கு சரியா? ஹலோ
8: ஹலோ,
9: நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா?
8: தெரியுது.
9: யாரு யாரு?
8: என்ன நடக்கும் சொல்லுங்க.
9: என்ன ரேடியோ கேப்பீங்க? அப்படியா? சரி, கோபப்பட்டுட்டீங்களா இல்லையே? கோபப்பட்டுங்களா ரொம்ப?
8: இல்ல, பைட்டு தான் குடுக்கறாங்கன்னு தெரியும்.
9: சரி சரி, நாங்க வசந்தத்துல தான் கதைக்கிறோம்.
6: ஹலோ ஹலோ ஹலோ, குடுக்க பசாரா, வாங்க நம்பரா. இல்ல சார், ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்டு நினைச்சு தான் சார் கொஞ்சம் ஓவரா.

0: வரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் மேலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
1: தோப்பு கொச்சி கடையில இருந்து ஈடன்.
0: ஈடன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஈடன்?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அப்புறம்
0: வீட்ல இருக்கீங்க? வீட்ல என்ன ஸ்பெஷல்? நீங்க
1: விசேஷமான இல்ல, ஆனா ஒரு அளவு ஸ்பெஷல் தான்.
0: அப்படிதான், என்ன நீங்க விடுமுறை தானே? சரி சரி, அப்ப பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: பாப்போம், முடிஞ்சா கண்டுபிடிப்போம்.
0: அது தானே, ட்ரை தானே எல்லாம், என்ன?
1: ஓ, ட்ரை பண்ணி பாப்போம்.
0: சரி, அப்ப பாடல் கேப்போமா?
1: கேப்போம் கேப்போம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாடல்னு?
1: பாடல தெரியும், ஆனா வராது. இன்னொரு தடம் போடுங்க.
0: இன்னொரு தடம். என்ன பாடல்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அந்த பாடல் தான்.
0: என்ன பாடு?
1: என்ன
0: பாடல் நீ கேப்போமா?
1: கேப்போம்.
0: ஓகே.
1: அதே பாடல்.
0: ஓகே, நீங்க கண்டுபிடிச்சீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் லைன் சொல்லல. என்ன
1: வசந்தகுமார், சாம்குமார், அது போல இந்த நேரத்தில் வசந்தங்கட்டு அனைவருக்காக உங்களுக்காக நன்றி.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கண்டமைக்கு நன்றி.

0: streaming in Sri Lanka. Vosanthavosanthamfm 102.6 102.8.
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல் பிராஞ்சஸ் மற்றும் கடற்கொழி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான்

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே நாடு முழுவதும் 102.6 102.6

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய சபை
1: கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: உலக புகையிலை எதிர்ப்பு தின விசேட நிகழ்வு நாளை கொழும்பில் நடைபெறவுள்ளது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தலைமையில் நாளை முற்பகல் இந்த விசேட நிகழ்வு நடைபெறவுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. புகையிலை தொழில்துறையின் சூழ்ச்சிகளை வெளிப்படுத்துவோம், புகையிலை மற்றும் நிக்கோட்டின் தயாரிப்புகளுக்கு எதிராக நிற்போம் என்பதே இந்த ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தின் கருப்பொருளாகும். புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் சுகாதார மற்றும் பொருளாதார பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 31ஆம் தேதி உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: ரொமேனிய ஜனாதிபதி நிக்கோசர் டான் புதிய அரசை அமைப்பதற்காக அடுரியா வெட்சியவை பிரதமராக நியமித்துள்ளார். இதற்கு முன் அந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்த ஈகன் டோமாக் தனது பொறுப்பிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. யூச்சின் டோமாக் இன்று காலை தனது பொறுப்பை திரும்ப படைத்துள்ளதால் நான் ஏட்ரியன் வெட்சியாவை பிரதமராக நியமிக்கின்றேன் என்று மத்தியவாத அரசியல்வாதியான நிக்கோசர் டான் தனது

0: செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனனி தானி சீரிழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள், 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: வெல்கம் டு திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூப்பர் பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அழைப்பினை ஏற்படுத்தி பாடலின் இடைவெளியில் உள்ள வரிசையை வைத்து என்ன பாடல் என்று கண்டுபிடிக்கவும் போறீங்க. இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாரு?
1: அருண்மொழி.
0: நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா, சரி. இப்ப பாடலை கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: பழைய பாட்டு இருந்தா போடுங்க.
0: பழைய பாடலா?
1: பழைய பாடல் இருந்தா தாங்க இல்லடியில போடுங்க.
0: சரி, ட்ரை பண்ணுவோம். சரி, ரெடியா இருங்க. ஓகே. என்ன பாடல் அருண்மொழி? ஹலோ,
1: திருப்பி எடுக்கா, திருப்பி எடுக்கா போடுங்க. இந்த பாடு தெரிஞ்ச வாடத்தான் வருது.
0: அப்படியா? என்ன பாடல் அருண்மொழி? அப்படியா? சரி சரி, அப்ப இன்னொரு ஆளுக்கு சான்ஸ் கொடுப்போம். சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: உங்களுக்காக, எல்லோருக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைத்து கொண்டமைக்கு. நன்றி.

0: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்? சரி, ரொம்ப நன்றி விஸ்வநாதன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சரி, இப்ப பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? என்ன பாடல்?
2: கும்பிட போற தெய்வம் வந்ததென்ன?
0: அப்படியா? சரி, உறுதியா அந்த பாடல் தானா? சரி, பாடல கேப்போமா? சரி, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க விஸ்வநாதன். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நன்றி
0: நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.
3: வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, நாடி நினைச்சுக்கிட்டு இருக்கா? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா? லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சாண்டியா?
4: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
3: சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
4: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ் கூப்பிடுவேன்.

0: வசந்தத்தின் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:28.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: இது மக்கள் சூடிய
3: அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
5: நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடு நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால் அழி

0: திரைப்படத்திற்காக டி மாணி இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ, சரி, அவங்களோட அழைப்பில் ஏதோ சிக்கலாக இருக்கிறதே. இன்னொரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
0: ஹரல் சந்திரா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா, இன்று விடுமுறையில் இருக்கின்றேன்.
0: அப்படியா, சரி. பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஆமா, கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு பாடலை போடுங்க.
0: சரி. என்ன பாடல் இது?
1: வருகையில் இருக்கிறது, வரவில்லை.
0: மீண்டும் ஒரு முறை. குமரி பொண்ணு கொழா புட்டு கண்ணா ரெண்டு கம்மர கட்டு மச்சியும் அழக கண்டு. என்ன பாடல் இது?
1: முடியவில்லை. இந்த பாடத்தை என்னவென்று தெரிகின்ற ஆரம்பி முடியவில்லை.
0: அப்படியா, இது வந்து சிங்கர் மனோ பாடிய ஒரு பாடல்.
1: பாடலை கேட்டிருக்கு, ஆரம்ப வரி வரவில்லை.
0: அப்படியா, முடியவில்லை. சரி சரி, அப்ப என்ன பாடல் நீ கேட்போமா?
1: ஏ குட்டி முன்னால நீ பின்னால வந்தால ஏதோ என் மனசுதான் படப்படங்குது.
0: இந்த பாடல் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமா, பாடியிருக்கிறேன்.
0: அப்படியா, சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் கேட்பதற்கு பாண்டியத்தை சேர்ந்த தேவமணி டீச்சர், மணல் சேனை, கல்முனை மணல் சேனை சேர்ந்த ஹிண்டா ஜான்சன், மற்றும் கல்முனை தஜிமாபுரத்துல இருக்கின்ற செல்சன் செலர், எங்களது இயக்குனர் லயனல் கிரகரி, அனைவரையும் அழைத்துக் கொண்டு தாருங்கள்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.

0: வாகன ஓட்டுநரின் வேகம் அதிகமா அதிகமா அழையுங்கள், பிறகு பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை.
1: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: உனக்கு அக்கா இல்லடா அத்தை.
1: அட ஆமா அத்தை இல்ல. இப்ப பாரு
2: பாடி அடி பாடி பாடி
3: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் நடிகர் சக்தி சிதம்பரம். ஒலிக்கும் பாடல் இது சண்டை திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 அலைவரிசையினூடாக இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் அக்கா.
1: வணக்கம். யார் இது?
2: தெர்னிகளும் மயங்கிறது. 2 கல்யாணி கேட்கிறேன்.
1: கல்யாணி, எங்க போனீங்க இவ்வளவு நாள்?
2: எடுத்தே காலையின் கிடைக்கவே இல்லை.
1: இப்படியே சொல்ல வேண்டியதா என்ன? என்ன ஐயோன்னு ஒரு பெரு மூச்சு வேற.
2: இன்னைக்கு
1: பாருங்க, பாத்தீங்கன்னா இறுதி நேரா வந்திருக்கீங்க லைனுக்கு.
2: அப்படியாக்கா, ரொம்ப
1: சந்தோஷம். சரி, அப்புறம் கல்யாணி சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: நல்லா இருக்கோம் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கல்யாணி. கல்யாணி,
2: அந்த பக்கத்துல மழையா?
1: இந்த சைடு இன்னும் என்னன்னு தெரியல, வெளியில போனாதான் தெரியும் எப்படின்னு. சரி, அப்ப பாடல் கண்டுபிடிப்போமா?
2: என்ன
1: பாடல்னு கண்டுபிடிங்க. சரியா?
2: என்ன
1: பாடல் கல்யாணி?
2: முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ்.
1: கண்டிப்பா அந்த பாடலா?
2: அந்த பாடல் தாக்கா.
1: எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க, அந்த பாடல் தானே?
2: அந்த பாடுதா?
1: அப்படிதான். சரி, கேப்போமா?
2: சரியாக்கா.
1: பாடல சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
2: சரிதானே?
1: அதுதானே கல்யாணியா, வேற யாரு என்ன? சரி கல்யாணி, வாழ்த்துக்கள். சரியா? சரி, பாடல் கேக்குறதுக்கு யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க நிகழ்ச்சியினூடாக?
2: குடும்பத்துல எல்லாருக்காகவும், வசந்தம் கேட்க எல்லாருக்காகவும், உங்களுக்காகவும்.
1: சரி, இந்த பாடலை நான் கல்யாணிக்காகவே தர்றேன். சரியா?
2: சரியாக்கா.
1: நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி.
1: நன்றி.

ஒலிக்கிருக்கும் பாடலோட நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நீர்கள் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வர வர சீம ராஜா இல்ல சீம ராணி வர்றாங்க. சோ அவங்க கிட்ட அப்படியே இந்த நிகழ்ச்சி கொடுத்துட்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நன்றி வசந்தம் உறவுகளை.

நன்றி ஆனந்தி, நீர்கள் தொடர்ந்தும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி நேரம் 6 மணி.

சந்தோஷமான மாலை நேர வணக்கம். அடடா, சூப்பரான இனிமையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதுல உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ருவி. இன்றைய நல்ல சும்மா அட்டகாசமான தாறுமாறான பாடல்கள் எல்லாம் தரத்துக்கு நானும் காத்துட்டு இருக்கேன். நீங்களும் கூட சூப்பரா கால் பண்ணி பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 0-1-2-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-5-1-1-1 கால் பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னு சொன்னா எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் எல்லாருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணீங்கன்னு சொன்னா அதையும் நிகழ்ச்சியோடு நின்று கொள்ளறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது வசந்தத்தின் விடுமுறை.

பாட சொன்னா ஏண்டா காக்கா ஒளிப்பு அந்த மாதிரி கத்துற.

0: உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். சூப்பரான பாடல்கள் தரத்துக்கு நானுமே காத்துட்டு இருக்கேன். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இது? விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? எனக்கு விஸ்வநாதன் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே விஸ்வநாதன், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா? அப்படியா, ஓகே ஓகே விஸ்வநாதன். பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: அருள்மொழி
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, நான் நவநிலை திரைப்படத்துக்காக.

0: போஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

ஞாலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞாலத்தை வென்ற

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால் அழி

மக்கா மிஷி.

0: என்ன செய்து அப்படியா? ஓகே
1: ஓகே, நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்தும் கூட ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் இருக்கு, யார் யாருக்காகலாம் கேட்க போறீங்க?
1: என்ன
0: பாடல்? அந்த பாடல் வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவுமே ஸ்பீடான பாடல், அதாவது குத்து பாடல்.
1: சரி, வச்சாலும் போனாலும் மல்லிவாசம்.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, சரியா?
1: ரைட், நிச்சயமா.
0: ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி.

எனக்கு புது

0: மணித்தேவத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவர் அப்படியே வேறொரு அழைப்பினை ஏற்படுத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சந்தவம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: அன்புள்ள சகோதரிக்கு இனிய காலை இனிய மாலை தமிழ் வணக்கம். சகோதரி, நான் பாரிக்கு சகோதரி.
0: வணக்கம் வணக்கம் சின்ன தம்பி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன் சகோதரி.
0: ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: அன்பு மனைவி பூமிகா சின்னத்தம்பி, நிக்கே பிரபா சீரன், சாரங்க பிரபா அபிசரன், நவலசித்தி என்ற அன்பு அக்கா ஜெமிலா சித்தி, மற்றும் மற்றும் ரவிச்சந்திரன், ராஜசுலோசனா கவியில் இருக்கும் தியாகராஜா கவிதா, அல்வாத்துற உமாச்சந்திரன், வகத்தோட்டம் சின்னையா மகாதேவன், மட்டக்களப்பு அமுதவழி விஜயகுமார் அன்பர், திரவணன் விஜய், விஜயசனன் ரத்னா தர்சனா, தனலட்சுமி ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், விகர ரமணி திலிக்கன், செல்வநாயகம், சுப்பையா ஆகாஷ், அஜாசுரி சம்பகநாதன், ஏவாகவத்தோர் துரைராஜ், தேவகலா ஆட்டோர் விஸ்வநாதன், இங்கே ரவி, வேதிய குயானை வசந்தகுமார், சொக்கலிங்கம் முத்துக்குமார், அருள்மொழி, மற்றும் எட்டியாந்தட்டு சிவாஜி விலாஸ் அதிபர்கள் குடும்பம், மற்றும் நண்பர்கள் நண்பிகள், அங்கே அங்கே தொழில் புரியல அன்பு தங்கை கௌசல்யாவுக்கு கேட்கிறேன். நன்றி சகோதரி.
0: ஓகே, நன்றி.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: அபுதாபியில் கைது செய்யப்பட்ட புளுமண்டல் சங்கா மற்றும் மோதர சதுர நாட்டுக்கு 92 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட பேராதனை வைத்தியசாலையின் அவசர விபத்துக்கள் மற்றும் சிகிச்சை பிரிவு மக்களின் உரிமைக்கு. டெங்கு நோய் அபாய கட்டத்தில் 41,000 டெங்கு நோயாளர்களும் 24 மரணங்களும் பதிவு. கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. தமிழர்களின் தொன்மை கலையான பரதநாட்டியத்தின் ஊடாக உலக சாதனை. யுத்த நிறுத்தம் தொடர்பில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிடம் இருந்த மாறுபட்ட கருத்துக்கள்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபடும் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களான மோதர நிபுண என்பவரின் சகோதரர் மற்றும் புளுமண்டல் சங்கா ஆகிய இரு குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதுடன் அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் தங்கியிருந்தபோது அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டனர். இலங்கையிலிருந்து தப்பியோடி அபுதாபியில் மறைந்திருந்த இவர்கள் மத்திய கிழக்கு போரின்போது ஈரான் தாக்குதல்களுக்கு பயன்படுத்திய ட்ரோன் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை தங்களது கைபேசியில் வைத்திருந்த குற்றத்துக்காக அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதன் பின்னரே அவர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்து அவர்களிடம் விரிவான வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் மோதர சதுர கொழும்பு நாரகம்பேட்டையில் உள்ள மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அதேபோல் புளுமண்டல் சங்கா என்பவரிடம் விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தொடர்ந்து தடுத்து வைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தொன்னூற்றி 92 மில்லியன் ரூபாய் செலவில் பேராதனிய போதனா வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட அவசர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் பிரதான மருத்துவ ஆய்வுக்கூடம் ஆகியவை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீசவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டன. ஜப்பானிய அரசாங்கத்தால் 1980 இலங்கை அரசாங்கத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட பேராதனிய போதனா வைத்தியசாலை நாட்டின் மத்திய மாகாணத்தில் உள்ள ஒரு முன்னணி வைத்தியசாலையாகும். இதுவரை பேராதனிய போதனா மருத்துவமனையில் குறைந்தபட்ச வசதிகளுடன் இயங்கி வந்த விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு விசாலமான

கேள்வியை கவனத்திற்கொண்டு இந்த வளாகத்தை விஸ்தரிக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. 18 நோயாளர்களுக்கான கொள்ளளவை கொண்ட அவசர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு நவீனமயமாக்கப்பட்டதன் பின்னர் 47 நோயாளர்கள் கொள்ளளவை கொண்டு அமைய பெற்றுள்ளது. 5 நோயாளர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஓல் ஆக்சிஜன் வசதி தற்போது 15 நோயாளர்கள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நவீனமயப்படுத்தப்படுவதற்கு முன்னர் 69 பேராக இருந்த பணிக்குழாம் எண்ணிக்கை 144 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் பிரதி அமைச்சர் ஹசங்க விஜயமுனி, பேராதனை போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர், சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எல்னினோ காலநிலை காரணமாக எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நாட்டின் சில பகுதிகளில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் எனவும் அதனுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் வளிமண்டலவிய திணைக்களத்தின் கணிப்பு பிரிவின் மேலதிக பணிப்பாளர் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். தற்போது பலவீனமான மட்டத்தில் காணப்படும் இந்த எல்னினோ நிலைமை எதிர்வரும் டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களாகும் போது மிகவும் வலுவான நிலையை அடைவதற்கு கிட்டத்தட்ட 60% அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக சர்வதேச நோவா மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த நிலைமையின் தாக்கம் காரணமாக இதன் விளைவாக ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மழைவீழ்ச்சி குறையக்கூடும். குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் தற்போதைய அறிகுறிகளின்படி செப்டம்பர் மாதத்திலும் மழை குறைய வாய்ப்புள்ளது. இருப்பினும் வரும் காலத்தில் பசிபிக் பெருங்கடலில் டைஹூன் போன்ற சூறாவளிகள் உருவானால் இந்நிலைமை மாறி தென்மேற்கு பருவக்காற்று சற்றே சுறுசுறுப்படைவதன் மூலம் மழை கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ளது என அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். கடும் அபாய நிலையில் காணப்படும் டெங்கு நோய் பரவலை தடுப்பதற்கு நாளை முதல் மீண்டும் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் அமல்படுத்தப்பட உள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்களின் கண்காணிப்பில் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. மழையுடன் கூடிய வானிலை காரணமாக டெங்கு நோய் வேகமாக பரவும் அபாயம் காணப்படுகின்றது. இதனால் பொது நிர்வாக, உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சு, சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு, தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு, கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சு மற்றும் போலீசார் இணைந்து தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தை நாளை ஆரம்பிக்க உள்ளனர். நாளை, நாளை மறுதினம் மற்றும் 17 திகதிகளில் நகர் பிரதேசங்களில் தடைப்பட்டிருக்கும் வடிகான் கட்டமைப்பு, வர்த்தக தொகுதிகள், மதஸ்தலங்கள், பஸ் தரிப்பிடங்கள், பொது இடங்கள் சுத்தம் செய்யப்பட உள்ளன. வியாழக்கிழமை பாடசாலை, முன்பள்ளி மற்றும் தனியார் பிரத்யேக வகுப்புகள் உள்ளிட்ட இடங்கள் சுத்தம் செய்யப்பட உள்ளன. வெள்ளிக்கிழமை சகல அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களும் தொழிற்சாலைகள் சுத்தம் செய்யப்பட உள்ளன. எதிர்வரும் சனிக்கிழமை வீடுகள் மற்றும் அதனை அண்மித்த சுற்றாடலை சுத்தம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 9 மாகாணங்களின் பிரதம செயலாளர் உள்ளிட்ட சகல அதிகாரிகளையும் ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக இணைத்துக் கொண்டு இது தொடர்பான விசேட பேச்சுவார்த்தை பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தலைமையில் இடம்பெற்றது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வைத்தியர்கள், சுகாதார அதிகாரிகள் இதில் இணைந்திருந்தனர். தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பிரஜைகள் சுகாதார வைத்திய நிபுணர் ஜெகத் அமரசேகர இங்கு கருத்து வெளியிடுகையில், வாராந்தம் அடையாளம் காணப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 1000 இருந்த நிலையில் அது தற்போது அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் மேல் சபர்கமுக வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி, நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடப்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மலைத்தியாளத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையிலுமான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடப்பரப்புகளில்

0: காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டு வரையிலுமான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னாரில் இருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.0 முதல் 2.5 மீட்டர் உயரம் வரை மேலெழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும். 5000க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்களின் சலங்கை ஒலியால் இன்று கொழும்பு காலிமுகத்திடல் வர்ணமயமானது. தமிழ் மக்களின் பாரம்பரிய நடனமான பரதநாட்டிய கலையை இன்று காலிமுகத்திடலில் ஒன்று கூடிய பரதநாட்டிய கலைஞர்கள் உலகுக்கு வழிகாட்டி கின்னஸ் உலக சாதனை படைத்தனர். இலங்கை வரலாற்றில் அளிக்க முடியாத வரலாற்று சாதனை நிகழ்வாக சங்கமம் 2026 நாட்டிய நிகழ்வு இன்று கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்றது. இந்தியாவில் இடம்பெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கமையவும் அவரின் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனையின் பேரில் இந்தியாவின் சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் இலங்கைக்கான சங்கமம் லியா ஹாலிடேஸ் ஏற்பாட்டில் இன்று கொழும்பு காலிமுகத்திடல் வரலாற்று சாதனையை கண்டது. சங்கமம் 2026 எனும் பெயரில் நடைபெற்ற இப்பெருவிழாவில் 5000 பரதநாட்டிய கலைஞர்கள் ஒரே மேடையில் அணிதிரண்டு 10000 கால் சலங்கைகளை ஒரே தாளத்தில் ஒலிக்கச் செய்து உலக சாதனை படைத்தனர். இன்று காலை கடல் அலைகளின் ஓசையை விட கால் சலங்கைகளின் ஓசை ஓங்கி ஒலித்த காலிமுகத்திடல் தமிழ் கலாசார பெருமிதத்தின் அடையாளமாக மாறியது. பரதநாட்டியத்தின் நுணுக்கமும் ஒற்றுமையும் உலகுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் இந்நிகழ்வு அமைந்திருந்தது. பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கலைஞர்களை பாராட்டினார். இலங்கை மண்ணில் தமிழ் கலையின் பெருமையை உலகுக்கு உணர்த்திய இத்தருணம் இலங்கை மக்களுக்கு கிடைத்த பெருமை என அவர் தெரிவித்தார். இந்த வரலாற்று நிகழ்வை நேரில் காண பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், கலை ஆர்வலர்கள் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்கள் காலிமுகத்திடலில் குழுமியிருந்தனர். சலங்கை ஒளியால் அதிர்ந்த இக்கடற்கரை இலங்கை தமிழரின் கலைத்திறனுக்கு சான்றாக அமைந்தது. சங்கமம் 2026 உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்ததை உறுதி செய்து பிரதி அமைச்சரின் கரங்களுக்கு கின்னஸ் உலக சாதனை நிறுவனத்தின் மூலம் சான்றிதழ் கையளிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் 416 கலைஞர்கள் பங்கேற்புடன் அரங்கேறிய பரதநாட்டிய நிகழ்வே உலக சாதனையாக இருந்தது. எனினும் இம்முறை 4988 பரதநாட்டிய கலைஞர்களின் பங்கு பற்றலுடன் இந்த உலக சாதனை படைக்கப்பட்டது. இந்த நிகழ்வினை இலங்கையில் நிகழ்த்துவதற்கு வழிவகுத்த பிரதி அமைச்சருக்கு வருகை தந்திருந்த பெற்றோரும் மாணவர்களும் நன்றி தெரிவித்ததுடன் இவ்வாறான கலாச்சார நிகழ்வுகளுக்கு மென்மேலும் முக்கியத்துவம் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தனர். இந்நிகழ்வின் போது கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், இந்திய உருஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் பல விசேட அதிதிகளும் கலந்து கொண்டனர். பொலிஸ்மா அதிபரின் நேரடி அறிவுறுத்தலுக்கு அமைவாக நாடளாவிய இறுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட குற்றத்தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விசேட சோதனை நடவடிக்கைக்கு அமைய பல்வேறு குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 18 முக்கிய சந்தேக நபர்கள் உட்பட 686 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைத்து பிராந்திய போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கியதாக வணிக மட்டத்திலான போலீஸ் விசேட சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய மூன்றாம் தேதி முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 28,566 நபர்கள் போலீசாரால் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன்போது குற்றச்செயலுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 18 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சந்தேகத்தின் பேரில் 686 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 142 சந்தேக நபர்கள் மற்றும் நாள் குறிப்பிட்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 304 நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 60 சாரதிகளும் ஆபத்தான முறையில் அலட்சியமாகவும் கவனயீனத்துடனும் வாகனம் செலுத்திய 171 சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 4,507 பேருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: யுத்த மோதலை நிறைவுக்கு கொண்டு வரும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இணக்கப்பாடு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். எனினும் இன்று ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட மாட்டாது என ஈரான் நேற்று அறிவித்தது. நேற்றைய தினம் அறிவிப்பொன்றை வெளியிட்ட ஈரான் இஸ்லாமாபாத் அமைதி உடன்படிக்கை இன்று கையெழுத்திடப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாயே மேற்கோள் காட்டி அந்நாட்டு அரச ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்து நிரந்தர அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் இஸ்லாமாபாத் அமைதி உடன்படிக்கை இன்று கையெழுத்தாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அடுத்த சில நாட்களில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அந்நாட்டு அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மறுபுறம் காட்டப்படும் எதிர்மறை காரணமாக குறிப்பிட்ட திகதியை அறிவிக்க முடியாது என்றும் ஈரான் குறிப்பிட்டிருந்தது. காலம் சென்ற ஈரான் முன்னாள் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் கொமெனியின் இறுதிச் சடங்கு மற்றும் நல்லடக்கம் இடம்பெறும் தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்கா இஸ்ரேல் ஒன்றிணைந்து மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் 86 வயதான அயத்துல்லா அல் கொமெனி கொல்லப்பட்டார். அவரது இறுதி கிரிகை தெஹரான் மற்றும் கொமெனில் இடம்பெறுவதோடு நல்லடக்கம் அவரின் பிறந்த ஊரான மசாட்டில் இடம்பெறவுள்ளது. ஜூலை 4 திகதி தெஹரானில் இறுதி கிரிகைகள் ஆரம்பமாவதோடு 7 திகதி கொமெனிலும் இறுதி கிரிகை இடம்பெற்று 9 திகதி மசாட்டில் உடல் நல்லடக்கம் செய்யப்படும். கடந்த மார்ச் மாதம் இறுதி கிரிகை நிகழ்வு இடம்பெறவிருந்த போதிலும் யுத்தம் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: அபுதாபியில் கைது செய்யப்பட்ட புளுமண்டல் சங்கா மற்றும் மோதர சதுர நாட்டுக்கு 92 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட பேராதனை வைத்தியசாலையின் அவசர விபத்துகள் மற்றும் சிகிச்சை பிரிவு மக்களின் உரிமைக்கு. டெங்கு நோய் அபாய கட்டத்தில் 41,000 டெங்கு நோயாளர்களும் 24 மரணங்களும் பதிவு. கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை. தமிழர்களின் தொன்மை கலையான பரத நாட்டியத்தின் ஊடாக உலக சாதனை. யுத்த நிறுத்தம் தொடர்பில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிடம் இருந்த மாறுபட்ட கருத்துக்கள். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இந்திய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: நேற்று நாள் சிற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள், முடிவுகளை நேயர்கள் இப்போது கேட்கலாம். அது கோடிப்பதிக்கான வெற்றி முடிவுகள், சீட்டிழப்பு வாரம் 3017, வெற்றி இலக்கம் 25, 31, 46, 49. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள், 25, 31, 46, 49. ஆங்கில எழுத்து எண், மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எண். 4903 சீட்டிழப்பு வாரம். ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கம் 6, 7, 26, 45. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கம் 6, 7, 26, 45. ராசி மிதுனம், மீண்டும் ஒரு முறை ராசி மிதுனம். சீற்றெழுப்பு வாரம் 5352. சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கம் 6, 10, 41, 74. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கம் 6, 10, 41, 74. ஆங்கில எழுத்து ஓ, மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஓ. சீற்றெழுப்பு வாரம் 3191. சூப்பர் போலுக்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கம் 2, 25, 30, 76. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 2, 25, 30, 76. ஆங்கில எழுத்து ஐ, ஆங்கில எழுத்து ஐ. கப்பருக்குவிற்கான முடிவுகள், வெற்றி இலக்கம் 8, 17, 26, 47. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 8, 17, 26, 47. ஆங்கில எழுத்து பி, மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. சீற்றெழுப்பு வாரம் 925. சுப்பிரதான சம்பதவிற்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கம் 4, 5, 2, 9, 7, 7. மீண்டும் ஒருமுறை 4, 5, 2, 9, 7, 7. ஆங்கில எழுத்து இசட், மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து இசட். சீட்டெழுப்பு வாரம் 399. ஜெயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கம் 2, 9, 7, 7. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 2, 9, 7, 7. ஆங்கில எழுத்து இசட். சீட்டெழுப்பு வாரம் 1021. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கம் 3, 5, 38. மீண்டும் ஒருமுறை 3, 5, 38. இவைகள்தான் நேற்றைய நாள் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்

0: நேர்கள் தொடர்ந்தும் லங்கா ஆஃப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி லங்கா ஆஃப் மீடியாவினை கேட்கலாம்.
1: நம்பிக்கையின் நேரம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். 9:9 கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று

0: என்ன ரமேஷ், வேலையெல்லாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்க?
1: எனக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்குது.
0: அவ்வளவுதானே, கவலையை விடு. மொபைல் கையில வச்சிருக்கியா? இப்பவே டைப் பண்ணு, வான் வளர்ந்து டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லைனா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722456621.
1: அப்படி அனுப்புனா
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது, இலவசமான வேத பாடம், அது தபால் மூலமாவா?
0: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722456621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்ற இப்பவே அனுப்புங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. தேவ செய்தி வழங்குகிறார் சகோதரர் எஸ் சத்யபாலன்.
3: இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பாவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆதி பெற்றோர்களாகிய ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் படைத்து ஏதேன் என்னும் அழகிய தோட்டத்திலே அவர்களை வாழ வைத்தார். ஆரம்பத்தில் கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையே நல்லதொரு உறவு காணப்பட்டது. அவர்கள் கடவுளின் பிரசன்னத்தில் வாழ்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பிசாசின் சோதனையில் அகப்பட்டு மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்து கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவருடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் என்கிற கொடிய விஷம் இன்றைக்கு எல்லா மக்களுடைய வாழ்வையும் சீரழித்து மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் மனிதர்களிடையேயான நல்லுறவையும் பிரித்துவிட்டது. மனிதன் நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்காக ஏராளமான பணத்தை செலவழித்து எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தும் நிரந்தரமான ஒரு தீர்வை பெற முடியாமல் தவிக்கிறான். பணம் இருக்கிறது, சொத்து சுகங்கள் இருக்கிறது, ஆனால் மனதில் நிம்மதி இல்லை. பாவம் ஒரு மனிதனை ஆட்கொண்டு அதன் பின்பதாக பாவத்தை தொடர்ந்து செய்ய அவனை அடிமைப்படுத்துகிறது. உதாரணமாக, சிகரெட் மதுபானம் குடிக்கிறவர்கள் தாங்களாக விரும்பி அந்த தீய பழக்கத்தில் ஈடுபடுவதில்லை. பிசாசானவன் அவர்களை இந்த பாவத்தை செய்யும்படி தூண்டிவிடுகிறான். மதுபானம் அருந்திவிட்டு வீடு வரும் தன்னுடைய கணவன் மிகவும் அன்பானவர். ஆனால் போதையில் அவர் இருக்கும் போது மிகவும் மோசமாக அன்பில்லாமல் நடந்து கொள்கிறார். போதை தெளிவடைந்ததும் மிகவும் அன்பாக தன்னுடைய மனைவியிடம் பேசுகிறார். தான் குடித்துவிட்டு வந்து அவர்களை வேதனைப்படுத்தியதற்காக மனம் வருந்துகிறார். இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுகிறார். ஆனால் மாலையில் தன்னுடைய நண்பர்களை சந்தித்து மதுபான கடைப்பக்கம் போனவுடன் மீண்டும் குடித்துவிட்டு வருகிறார். அவர் எவ்வளவுதான் முயன்றாலும் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட அவரால் முடியவில்லை. காரணம், அந்த பாவத்திற்கு அவர் அடிமையாக இருக்கிறார். நல்ல தொழில் செய்பவராக இருப்பவர் கூட குடித்துவிட்டு பாதையோரத்தில் படுத்து கிடப்பார். பின்பு போதை தெளிந்தவுடன் அதை நினைத்து வேதனைப்படுவார். பாவம் ஒரு மனிதனை எவ்வளவாக அடிமைப்படுத்துகிறது என்று பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 8:34. இதோ, ரட்சிக்க கூடாத படிக்க கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்க அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 59:1-2. பாவம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கி மனிதன் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் பதில் கொடாதபடிக்கு தடை ஏற்படுத்துகிறது. பாவமே மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 நாங்கள் வாசிக்கிறோம். தொடர்ந்து பாவம் செய்து பாவத்தில் நிலைத்திருக்கும் போது நித்தியமாக மனிதன் கடவுளிடமிருந்து பிரிக்கப்படுகிறான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பாவத்தின் கொடுமையிலிருந்தும் இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்தும் எம்மை விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே மனிதனாக அவதரித்தார். எம்முடைய பாவத்திற்கான சாபத்திற்கான தண்டனைகள் எல்லாவற்றையும் ஒரு பாவம் செய்யாத அவர் தம்முடைய சொந்த சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பை அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய பரிசுத்த ரத்தம் எம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. தொடர்ந்தும் குடித்து வெறித்து பல தீய பழக்கங்களோடு வாழ்வீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள். உங்கள் பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். உங்களை ஒரு புதிய மனிதனாக இன்றே மாற்றுவார். ஆனால் நீங்கள் உண்மையாக அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காணலாம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு மன்னிக்க ஆவலாய் அன்புடன் உங்களுக்காக காத்திருக்கிறார். அவரை நோக்கி இப்பொழுதே கூப்பிடுங்கள், உங்கள் வாழ்க்கை இன்றே மாறும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இருதயத்திலே பலவிதமான பாவங்களோடு பல தீய பழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிற ஆண்டவரே, அதனால் பலவிதமான துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக ஆண்டவரே, அவருடைய எல்லா பாவத்திலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை நீர் விடுவித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து அவர்கள் தொடர்ந்து ஆசீர்வாதமாக இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின்

கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி கேள்வி நேரம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை அதிகமாக நேசித்தபடியால் அவனுக்கு கொடுத்த பரிசு என்ன என்பதே. அதற்கான சரியான பதில் பல வர்ண அங்கி. இந்த பதிலை ஆதியாகமம் 37:3 காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் விஜயகுமார் யாழ்ப்பாணம், ஆர் கே குமாரி மட்டக்களப்பு, ரோஹித் ராஜ் மஸ்கெலிய, புஷ்பராணி யசோத தயரபா, எலிசபெத் ராஜா பசரை, ரோஹான் எட்லி, ரிமிஷா அபி வட்டகோடியிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும்

0: நல்லது நேர்களை ஒரு நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இது ஒரு நிர்மம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலகம் 22-58 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0772-4562-621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பு லங்கா ஹோப் மீடியா.
1: நேரம் இரவு 8:01.

0: வணக்கம்
1: யார் இது?
0: ஞாபகம்
2: நன்றி.

0: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி இருந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். நீங்களும் கொடுத்திருந்த மலைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழிக்க வேண்டிய இலக்கம் 01127755001 அதே போல 01127755111 இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். அமைதியான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா
1: இருக்கேன்.
0: நன்றி நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? இன்றைய நாள் எல்லாம் எப்படி போனது?
1: இந்த நாளெல்லாம் வேலையும் வீட்டோடையும் போய்கொண்டிருக்கிறது வசந்தத்தோடு.
0: ஆஹா, அப்படியா? எப்பவுமே வசந்தத்தை மறக்க மாட்டீங்கன்னு நீங்க?
1: அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு நண்பன் எம்ராஜ், அக்காலத்தின் ஹைதர், கல்முனை இதை தோழன் ராசம், செந்தகுல ராசமாணிக்கன் ராஜேந்திரன்,
0: அனைவரையும் பிறந்த நாளை கொண்டாடுகிறாரு. வாழ்த்துவோர் அப்பா ரமேஷ், அம்மா பார்வதி மற்றும் குடும்ப உறவுகளான மாமா, மாமி, தாத்தா, பாட்டி, அண்ணா, அக்கா மற்றும் குடும்ப உறவுகள் அனைவருமே பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்துறாங்க. நாங்களும் வசந்தமானொழி சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு போல என்னைக்குமே சந்தோஷமா அப்படியே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். அதே போல அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: ஒரு விஷயத்தை மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பீஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார்
1: என்னுடைய பழக்கம்.
4: எங்கதான் போனார் இந்த அபுல்? அபுல் எங்கதான் போயிட்டாரு? அபுல் ஹசன் எங்க?
5: அபுல் ஹசன் எங்க?
4: ரொம்ப நாளா அபுல காணாமே, எங்கதான் இருப்பாரு? அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
5: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
4: நல்லா இருக்குல்ல?
6: அபுல் ஹசன், உங்க தண்டனை இன்னையோட முடிஞ்சிச்சு. நீங்க இனி செவ்வாய் கிரகத்துல இருந்து பூமிக்கு போகலாம்.
4: மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை
7: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: காலத்தால் அழியாதவை.
1: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி செலுத்தேன்.
2: Yo, one that you wanna listen to.

0: மாதவன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும் ஏராளமானவர்களும் அப்படியே கால் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. இப்பவும் கூட ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு பாத்துலாம. ஹலோ, வணக்கம்.
1: அம்மா அம்மா வணக்கங்கள். சிந்தனையிலிருந்து ராத்திரிங்க அம்மா.
0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம் அம்மா. அம்மா நல்ல சுகங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஐயா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: அம்மா நல்ல பாட்டு போகுது, சாப்பிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேங்க அம்மா.
0: அப்படியா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. அப்புறம் எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படியா?
1: ஆமா அம்மா, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
0: ஓகே ஐயா, ஓகே ஓகே. நீங்க வந்து வழமையா பேசிட்டே இருப்பீங்க என்ன என்கிட்ட?
1: நன்றி.
0: ரொம்ப ரொம்ப அழகா வந்து அவரும் பேசிட்டு போயிருந்தாரு. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு முத்து திரைப்படத்துக்காக.

0: வனித்யாள தீம் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இது? என்ன
1: சாப்பிடாம
0: இருக்கீங்க? அப்படியா? சரி, அப்படியா? சரி சரி, டைம்க்கு சாப்பிடணுமா? என்ன பாடல்?
1: சிந்து பைரவில அந்த தாயும் இருந்தும் தந்தை இருந்தும்.
0: ஆஹா, அந்த பாடல்னா இந்த நிகழ்ச்சியில தர முடியாது, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில தரத்துக்கு ரெடியாவே இருக்கோம். சரியா?
1: ஓகே
0: ஓகே. நன்றி. அடடா, அருமையான சொந்தங்கள்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு போயிருந்தாங்க. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

ஒலிக்காரம்பிக்கு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் நந்தகுமார். விடைபெற்று செல்லும் நானன்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: 0712275111 சரி, இன்னைக்கு ஆரம்பத்திலே யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம். சகுந்தலா தேவி, எப்படி இருக்கிறீங்க? உங்க புண்ணியத்துல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அக்கா.
1: அப்புறம்
0: சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்களக்கா?
1: தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், வசந்தங்களுக்கும் அனைவருக்காகவும், அன்பு தம்பி உங்களுக்காகவும், இந்த கண்கள் ரெண்டு உண்மை கண்டு பேசு போன்ற பாட்டு போற இருக்கு, விருப்பம் வேண்டா போடுங்க.
0: சரிங்க, நன்றி நன்றி. சரி சரி, இந்த நேரத்தை இன்னும் ஒரு நேர்கார். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். ஜெகதீஸ்வரி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல
0: சுகமா இருக்கிறோம். அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
2: என்ன
0: பாட்டு சார்?
2: கண்ணான படத்துல
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:14. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அல்லது 0112-775-111 சரி, இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யாருது?
1: சாந்தி பேசுறேன்.
0: சாந்தி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நல்லா பூக்குறேன். நல்ல இது, எனக்கு வசந்த ஒன்று கிளை கட்டுது எனக்கு.
0: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஜாலியா இருக்கீங்க அண்ணா.
1: அண்ணா, இந்த பாட்டு கேக்குறது எல்லாரும், இந்த பசங்க கேக்குற அத்தனை பேருக்கும் கண்டிப்பா நல்ல பாட்டு தாங்க.
0: சரி, நன்றி.
1: நன்றி அண்ணா. ஓகே அண்ணா, பாய்.
0: சரி, ஒரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
2: நான் ஜெல்லிப்பாளையம் தங்கராசா.
0: தங்கராசா, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கு. அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கே.
2: தெளிவில்லையா?
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: வசந்தங்களுக்கு
0: சரி, நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:28. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவது யார் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். பதுருடீன், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்க, வேலையா? வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? சிவகாமி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு சிவகாமி. என்ன பண்றீங்க?
2: பாட்டு
0: பிள்ளைகளுக்காகவும்
2: பேர பிள்ளைகளுக்காகவும் தங்கைக்கும் தங்கை கணவருக்காகவும் கேட்க விரும்புறேன்.
0: சரி, நன்றி.
2: நான் கேக்குற பாடல் தருவீங்களா?
0: என்ன பாட்டு?
2: பேசு
0: மனமே பேசு, பேதை மனமே பேசு. சரி, நன்றி.

சிட்டு

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மணமும் வீசும் யாழ் மண்ணில்

0: நேரம் 9:38 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் நந்தா.
0: வணக்கம், யார் இது?
1: அழைப்பு
0: கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு.
1: ஓ
0: அப்படியோ, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அப்புறம் பழைய
1: சுகமா இருக்க
0: பாட்டு கேக்க
1: என்ன
0: பாட்டு?
1: என்ன
0: பாட்டு? சரி, இந்த சரி இந்த பாடலை தர முயற்சிக்கிறேன். நன்றி.
1: மக திபிசா, கார்த்திகா,
0: சரி இன்னொரு நேருக்கு அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: குமார்.
0: குமார், எப்படி இருக்கிறீங்க?
2: அருமையான பாடல் கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: ஓ, பாடலாம் பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு?
2: ஆமா, காவல்ல இருந்து கொண்டிருக்கேன்.
0: சரி, யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள போறீங்க குமார்?
2: சந்திராவளி அழகேந்திர அங்கிள், பின்னாடி குமர குரையா, அம்மாபுரம் சுரேஷ்காவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்பீங்க.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-725-0001 அல்லது 0112-725-1111. சார், இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: ஆட்டோ
0: விஸ்வநாதன். எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாலகேசர் அப்பா துரசாமி, அம்மா மன்னன்மணி, அக்கா மலர்வழி, மாண்டும்பக அருமொழி, முந்தாஸ் தேவம், கந்தல வயது, மாண்பாய் குரம், சாம்பார், ஈடா, நிலாவல தங்கத்துறை, அம்பாந்த மருத்துவம், சின்ன மகாதே, கிரிஜாயமா, மாமலர் மூர்த்தி, இமானவேலா, சோமசு, தயானந்த், அனவத்தா சார்ஜுன், அன்பான அறிவிப்பால் உங்களுக்கான பாடல் கேட்பு.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி வணக்கம் சார். நன்றி சார்.
0: நன்றி. இன்னும் ஒரு நேருக்கு அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
2: அக்கறை பெற்று ஏகாம்பரம்.
0: ஏகாம்பரம், எப்படி இருக்கிறீங்க? இது முதல் தடவையா பேசுறீங்களா?
2: இல்ல இல்ல, என்னுடைய வசந்தம் வாழ்க்கையில இருந்து தொடர்ச்சியா பேசி கொண்டிருக்கிறேன்.
0: சரி, என்ன பண்றீங்க ஏகாம்பரம்?
2: நான் என்னுடைய தச்சொலி செய்து கொண்டிருக்கிறேன் தற்போது.
0: ஓ சரி, ஏகாம்பரம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
2: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
2: படம் வந்து தேரோட்டம். பாடல் வந்து தேர் பார்க்க வந்திருக்கு சித்திரை பெண்ணை.
0: ஓ அப்படியோ. சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: என்னுடைய வசந்தம் சொன்ன
0: சரிங்க. நன்றி.
2: நன்றி நன்றி.

0: அமைதியான இந்த நேரத்தில் அமைதியா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 10:06. இந்த நேரத்தில் எங்களோட பேசுகிறேன், பார்க்கலாம். வணக்கம். ஓ, அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் பொஞ்சிபுரம்
0: ரஷீதா கான். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு.
0: உங்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை?
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: பொருத்தமாக
0: மனைவி ஜெயந்தி, பிள்ளைகளுக்காகவும் வசந்த ஹரி பாடல், வசந்த சொந்தங்களுக்கும்
2: உங்களுக்காகவும் சார்.
0: சரி, ரொம்ப நன்றி.
2: நன்றி சார். நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். சித்தி காரியப்பர் வந்திருக்கார் என்றும் இன்றும் உங்களுடன் இணைந்திருக்கு இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கார். எனக்கும் அப்படித்தான். மூதூர் வடிவேல் இனிய இரு வணக்கம், நலமாயிருக்கிறீங்களா? வசந்தத்தில் அபிமான நேயர் அப்படின்னு சொல்லி அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, இரு வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பம், குட்டகலை வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்குமாக நல்ல ஒரு பாடலித்தாங்க அப்படின்னு சொல்லி காளிமுத்து வந்திருக்காங்க. ஹாய் அன்பான இரவு வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள். வைக்கரையில் இருந்து சிவேந்திரன் வந்திருக்காங்க. அதுபோல தொண்டமன்னாரிலிருந்து சுதன் வந்திருக்காங்க. நூர் வந்திருக்காங்க. ஹாய் வணக்கம் அண்ணா, பாடல்கள் அருமை. கிண்ணியா மஹரூப் நகரிலிருந்து நசூர் வந்திருக்காங்க. அதுபோல் அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கிறது. சாமிமலை சிங்காரவத்தியில் இருந்து எங்களுக்கு ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிக்கா. இனிய வாழ்த்துக்கள் நந்தாள்னா, நெஞ்சில் நின்றுவே நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன். முடியுமானால் எனக்கு எங்கிருந்தோ வந்தால் திருப்படுத்த ஒரு பாடலை தருமாறு கேட்டுக்கொள்கிறார். ரிம்சான் வந்திருக்காங்க. அதுபோல் ஹாய் ப்ரோ, இனிய இரவு நேர வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு கண்ணா வந்திருக்காங்க. ஜோ நிகாம்பரம் வந்திருக்காங்க. வணக்கம் அக்கறைப்பட்டு ஜோ நிகாம்பரம், பாடல்கள் கேட்பது கருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்கிலியாவிலிருந்து ராஜ் வந்திருக்காங்க. அதுபோல் குழம்பு ரெண்டிலிருந்து ஞான சிகாமணி, புஷ்பராணி, நித்யா, ஹரித்ரா, பவித்ராக்கா ஒரு நல்ல ஒரு பாடலை ஈத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் சகோதரன், நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம் சொல்லி இதயத்தில் இருந்து ஒரு அருமையான பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யாரு? ஜே கே எங்கிருந்து பேசுறீங்க? எங்க? ஸ்ரத்தோட்டை. அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க? ஓ சரி, ஜே கே சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: சார், மனைவி ஜெயக்குமாரி, மகள் மணிஜா, மணிஷா, உஷானி அனைவரும் சேர்த்துக்கொண்டு உங்களுடைய இனிமை பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கணும்.
0: சரி, ரொம்ப
1: உங்கள் தெரிவித்து ஏதாவது ஒரு பாடல போடுங்க.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.

குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மணமும் வீசும் யாழ் மண்ணில் 102

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமை FM. நேரம் 10:31. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, ஹம்பாந்து ஹோட்டலின் மர்சு பேசுறேன்.
0: மர்சு, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு பிறகு.
1: ஓ, நலமா இருக்கேன். நல்ல நல்ல சூப்பரான பாடல்கள் கேட்டுக்கோனிக்கு.
0: மர்சுக்கு பாட்டு எல்லாம் பிடிச்சிருக்கா?
1: ஓ, பிடிச்சிருக்கு. நல்ல பாட்டு, நல்ல பாலும் பழமும், நல்ல நல்ல கண்முன்னு சிவாஜி வந்து இருக்கிற மாதிரி இருக்குது.
0: சரி, மர்சுக்கு சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க.
1: பாடலை கேட்பதற்கு ஹம்பாந்தோட்டை ஜெயமிலா தாத்தா, அரபா நகர் பரிதா தாத்தா, கொழும்பு 14 மும்தாஸ் பேகம், அந்தாதபுரம் பாரூக், ராஜரசி அம்மா, ஆட்டோ விஸ்வநாதன், சின்னையா மகாதேவன், பொத்தில் பாயிசா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்கும் சார்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல். நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7750501 அல்லது 0112-7750111.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: மனது மறக்காத பழைய பாடல்களோடு நினைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:44 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கிறீங்கள்? ஓ, ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க?
1: நாங்கள் பாடல் எங்களுடைய கணவர் சந்தேகம், மகள் பவித்ரா, மதியமுதல், விமலகுமாரி, செல்வராஜா, மற்றும் அன்பான நந்தா தம்பி அவர்களுக்கும் நல்லதொரு பாடல். நான் ஒரே பாடல் கேட்கறதுக்கு காரணம் வேண்டாம்.
0: சரி, நிகழ்ச்சிக்கு அந்த பொருத்தமா இருந்தா கட்டாயமா உங்களுக்கு அந்த பாடலை போடு.
1: சில நேரங்கள்
0: என்ன பாட்டு?
1: என்ன பாட்டு?
0: நிகழ்ச்சி கேளுங்க, அந்த பாடலை தர முயற்சிக்கிறேன். நன்றி.
1: ஓம் சந்தா.
0: நன்றி. சரி, இந்த நேரத்தில் இன்னும் நேர் இருக்கார். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
2: சந்திரகுமார்.
0: சந்திரகுமார், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சந்திரகுமார். நீங்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை?
2: அப்படிங்களா சார்.
0: சரி, சந்திரகுமார் என்ன பண்றீங்க?
2: இப்ப நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம்
0: சார். சரி, சந்திரகுமார் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
2: எனது குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சார். வசந்தத்தின் நேர்கள் அனைவருக்கும்.
0: சரி, நன்றி.
2: எனக்கு ஒரு பாட்டு ஒன்று தரேன்.
0: என்ன பாட்டு சார்?
2: இந்த வசந்தத்தில் ஒரு நாள்.
0: அந்த பாட்டு ஒளியோருப்பானது கேட்கலையா?
2: சரி
0: சரி, நன்றி.
2: நன்றி சார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்றபடி நிகழ்ச்சியோடு. நேரம் 10:53. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பு மகன் நந்தா, இன்பம் துன்பம் சுகம் துக்கம் எல்லாம் கடந்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து எந்தவித நிலையுமின்றி நோய் நொடியின்றி வாழ்ந்து நகந்தம் வாழும் அழைப்பாளர் பணியாற்ற வேண்டும் என்று
0: ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சாப்பிட்டீங்களாப்பா?
1: சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்ட எனக்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்களோ?
0: ஆமா, சரியப்பா. உங்களுக்கு யாருடைய பாடலாம் பிடிக்கும் ரொம்ப?
1: எனக்கு மகன் சௌந்தரராயன் பாட்டு ரொம்ப, இந்த பழைய பாட்டுமான் சுஜிலா பாட்டுமான் பிடிக்கும்.
0: சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: நீங்கள் வந்தால் மூலம் எனக்கு தோட்டு விளங்கும் பாடலை கேட்டா எனக்கு துக்கமே எந்த வித முடிவு நிம்மதியா தீர்க்கலாம். மச்சமா எனக்கு ஒரு பாடல் ரொம்ப தெரியுங்களா மகன்?
0: என்ன பாட்டுப்பா?
1: முடிஞ்சா மகன் தாங்கோ பெற்றெடுத்து மாளிகை வெற்றி பெற்ற விட்டு விட்டு சென்றடுத்து மாளிகையில் எட்டி வச்ச ஜன்மன் விட்டு விட்டு சென்றடி என்று வேறுபட்டு நின்றானடி. இந்த பாட்டு மகளை நிரூபிப்பாவும் மூன்று பிள்ளைகளுக்காகவும் அங்கே வசிக்கும் தேவன் பேச்சு மருமகன் மருமகளுக்காகவும் மாணிப்பால் வசிக்கும் மூன்று பிள்ளைகளுக்காகவும் இங்கே வசிக்கும் தேவன் பேச்சுகளுக்காகவும் மற்றும் எனது அன்பு மகன் நிரந்தம் வாழும் அறிவிப்பாளருமாகிய நந்தாவுக்காகவும் மற்றும் மகன் சின்னையா மாதவன் எனது தாயப்போடு ராஜலட்சுமிமா மற்றும் கையலக்கா நீலாக்காவும் மற்றும் மாணிப்பாய் ஜெயக்குமார் மேக்கப் உரிமையாளரும் எனது நண்பர் சௌரமாகிய சாதனத்தின் குடும்பத்துக்கும்
0: ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றி.
1: நன்றி மகன்.

நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மனைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-75-00-1 அல்லது 0112-75-111-1 நேரம் இரவு 11 மணி.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று

0: மூன்றாவது மணித்தியாலத்தில் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-27-5001 அல்லது 02-27-5111 சரி, இந்த நேரத்தில் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? கிருஷ்ணவேணி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு.
0: கிருஷ்ணவேணி,
1: பாடல்கள்?
0: ஓ, கிருஷ்ணவேணிக்கு பாடலாம் பிடித்திருந்ததா?
1: எல்லா பாடல்களும் பிடிச்சிருக்கு.
0: சரி, கிருஷ்ணவேணி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: எனக்காகவும் எனது மகனுக்காகவும் வசந்த நேர்கள் அனைவருக்காகவும்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: பாடல் ஒன்று தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: மான்குட்டி இப்போது என் கையிலே மான் மட்டும் இல்லாமல்.
0: என்ன பாட்டு?
1: மான்குட்டி இப்போது என் கையிலே மான் மட்டும் இல்லாமல்.
0: சரி, நன்றி. சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரை சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: நான் திருவோணம்.
0: யாரு?
2: திருவோணமல்ல உதயன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறோம்.
0: என்ன பண்றீங்க, வேலையா வீட்லயா? வீட்டுல இருக்கீங்களா? என்ன? சரி, பாடலாம் பிடித்திருக்கா உங்களுக்கு?
2: எல்லா பாடலும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: என்ன
0: பாட்டு? சரிங்க, நிகழ்ச்சி கேளுங்க, அந்த பாடல் வரும். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
3: போடு போடு ராஜா. என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட? நீ சக்க போடு போடு ராஜா,

கனியில கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். என்ன நிறைக்காதே போராட்டம் இள நெஞ்சத்திலே.

0: அது ஒரு அந்த காலத்தில். இப்ப ராஜாவின் பின்னாடி பூஜ்யம். சரி, யார் வந்திருக்கு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சைக்கிள் கடை கபூர். எப்படி இருக்கீங்க கபூர்? எங்க போறீங்க? சைக்கிள்ல போறமா இருக்கு அவசரமா? சரி கபூர் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: என்ன
0: பாட்டு?
1: காசிக்கு போகும் சன்னியாசி என்ற பாட்டு.
0: காசிக்கு போகும் சன்னியாசி. ஏ, என்னாச்சு?
1: நல்ல பாட்டு. நேரம் இருந்தால் போடுங்க.
0: சரி சரி, நன்றி
1: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கார வரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? ராணி. எப்படி இருக்கீங்க ராணி?
2: என்னது?
0: ராணி என்னமோ. சரி, எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: பண்றீங்க?
2: பழைய பாட்டு எல்லாம்.
0: பாட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? குடும்பத்தோட யாரெல்லாம் இருக்காங்க?
2: அந்த பங்காளி படத்தில் வானை பாருங்கள் பாட்டு தாங்க.
0: சரிங்கம்மா, நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.
3: சிவகாமி, பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனியே மரமா தவிச்சு விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா சிவகாமி.

பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் பணம் என்னடா.

வர ஓடிவிடும் சுற்றம் என்பது.

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்
1: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் 11:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரு சார்?
2: சார், ஜாயலன் சார்.
1: ஜாயலன், எப்படி இருக்கீங்க சார்?
2: சார், நலமா இருக்கேன் சார்.
1: நான் இன்னும் இல்ல சார். நீங்க சாப்பிட்டீங்களா
2: சார்? சார், நீங்க கேக்குறீங்க சார், நாங்க மட்டும் உங்களுக்கு கேட்க மாட்டோம். ஏன் தெரியுமா சார்?
1: சொல்லுங்க சார்.
2: மதிப்புக்குரிய ஆசிரியர் அதிபர் மகேந்திரன் ஆசிரியர் சார், சொந்தங்களுக்காக எனக்கு ஒரு பாடல் தாங்க சார்.
1: என்ன பாட்டு சார்?

0: இறைவாயே நின் ஏற்பாடு நீ சொல் சொல் சொல், ஏற்பது மறுப்பது உன் பாடு. ஓ நோ நோ நோ, ஹூ இஸ் தி பிளாக் ஷீப்?
1: யாரது
0: அது? யார் யார் யார்? ஹூ இஸ் தி பிளாக் ஷீப்? அது யார் யார் யார்? அந்த பாடல தாங்க சார்.
1: யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? நாங்க போக வேண்டியதுதானே. சரிங்க, ரொம்ப நன்றி.
0: நன்றி சார், நன்றி.

0: நேரம் 11:37. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யார் பார்க்கலாம்? வணக்கம். வணக்கம். யார் இது? சோமஸ்ரீ, உங்களோட அழைப்பில் ஏதோ சிக்கல் இருக்கே. ஹலோ
1: ஹலோ
0: சோமஸ்ரீ, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க? அவருடையும் பேசி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார். கடைசி கட்டத்துல வந்து
0: யாரு?
2: பலாங்கோடை.
0: பலாங்கோடையில எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி.

ஆசேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கைக்கு கை மாறும் பணமே

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: 60-20 வெல்லுமா உலகிலே பார்க்கலாம். நேரம் 11:48. இந்த நேரத்தில் உங்களோட பேசுறதுக்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேர் வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நீங்க? நல்லா இருக்கேன். நீங்க பழைய பாடலாம் கேக்குறது என்ன?
1: ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க மும்தாஜ்?
1: எனக்கு ஒரு பாடம் தர முடியுமா?
0: என்ன பாட்டு?
1: கண் போன போக்கிலே கால் போகலாமா.
0: போகலாமா, போகலாமா, போடலாம். யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடு எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேன். சித்தியாசுமா, இப்ரிஸ்மா, ஜமீலா, அருமா, பரதா, பாத்மா, ரவி, ரஹ்மா, அர்ஜு, சின்னையா, மகாதேவ், ஆட்டோ, சிம்மா, உமா, சந்தர், வசந்தகுமார், ஃபாரூக், அப்துல் மஜி, குடும்பத்தா, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்
0: சரிங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றியா இருக்கேன்.

0: மனதுக்கு நெருக்கமான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கேன். சில நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இருது நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: முத்துசாமி.
0: முத்துசாமி, எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்ன பண்றீங்க? என்னங்க
1: கடைசியதான் கிடைக்குது?
0: கடைசியா சார் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படும். என்ன
1: சந்தோஷம்? சந்தோஷம், சந்தோஷம்.
0: அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: ஆத்தரையா, நியால் மாத்தியா, அவங்க ரெண்டு பேரும் அனைவருக்காக பாடல் போடுங்களே.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: சரி, இதுவரை நேரமும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. வணக்கம் நேர்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: ரெண்டு தசமாறு ரெண்டு தசமட்டேன்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்.

கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ள எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண், அவள் சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேரம் வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15 திகதி திங்கட்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட உங்கள் அனைவருக்கும் சிறந்தொரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்ற நாளையும் கூட பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அன்பன் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அளிக்க வேண்டிய இலக்கம் 0123-2-7-5-0-0-1 அதே போல 0123-2-7-5-1-1-1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

102.6 அலைவரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சியிருக்கிறோம். இன்றைய நாளிலையும் கூட ஏராளமானவர்கள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு காலை பொழுது வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். ஸ்ரீ ருபி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி அருமை நிகழ்ச்சியோடு தான் நானும் சொல்லி குறிஞ்சாங்க. என்னிலிருந்து அசுர்தி, நூர்ஷகான், அன்வர், ரிகா, ஸ்ரீயா, ஸ்ரீனா குட்டியும் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனிய கால நேர வணக்கம் வாழ்த்துக்கள் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லி கலகாயிலிருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான இனிய கால நேர வணக்கம் சகோதரி, நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய உறவுகள் அனைவருக்கும் சொந்தங்களுக்கும் காலை பொழுது வணக்கம் சொல்லி லிந்துலையிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி மனோகரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய காலநேர் வணக்கம் சகோதரி, விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் சொல்லி ஆரங்கம்பதியிலிருந்து இதயரத்தினம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இனிய காலநேர் வணக்கம். அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜித், துர்கான், ரூபி, நிதுக்ஷன்,

சிந்துஜா, மஹிந்த மற்றும் உறவுகளுக்காகவும் வசந்தம் சொந்தங்களுக்காகவும் நல்ல பாடல் உடுத்தாருங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரத்கோப்பேட்டையில இருந்து இளங்கோன் நிகழ்ச்சி உடுத்திருக்கிறாங்க. ஹாய் சுரூபி, அன்பான காணி நீரை வணக்கம் சொல்லி பெரிய நிலாவணியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. மற்றும் மாயக்கா, அன்பான காணி பொழுது வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

மாலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சியுடன் இருக்கிற ஏராளமான உறவுகளும் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். ஸ்ரீ ஸ்ருபி பாடல்கள் தான் சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய காலை நேர வணக்கம் சொல்லி கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு சொல்லியிருக்காங்க. இனிய கால நேர வணக்கம் சொல்லி தமோதர கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் வசந்த முருகர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் விடியல் நிகழ்ச்சியில் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது சிறப்பான காலை நேர வணக்கம் சொல்லி புதுச்சேரி கோவிந்தன் மணிப்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி நாமலப்பட்டியிலிருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஆயக்கா வசந்த எஃப்எம் ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் உங்களுக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி யோகராஜா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, இனி காலை நேர வணக்கம். டிக்கோயா புழியாவத்தையிலிருந்து போல்வின் நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். மனைவி ரோனிகா, மகள்மார்களான டென்ஷிலா, மரியா, கார்மேலா இருவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் தரங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஆய் சகோதரி, இனி கால நேர வணக்கம். மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தரங்கள் சொல்லி முருகேஷ் தேகல வட்டவலையிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுலிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி அக்கறைப்பட்டு பொப்டைலஷ் நிஷார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லி சுப்பிரமணியம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லி சமல் கந்த பெரிய குரியானை வசந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.